அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 191 ஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1947, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஸ்ரீ பராபப வருடம் ஜெயிஷ்ட மாதம் 10 நாள், வைகாசி மாதம் 17 தேதி, மே 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது

0: இனிய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம், தொடர்ந்து மங்கள இசை.
1: தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல்.
2: தந்தை தன் மகனுக்கு செய்யும் நன்மையானது கற்றவர் சபையில் அவனை முதன்மை பெறச் செய்வதாகும். குறள் எண் 67, அதிகாரம் மக்கட்பேறு.
1: தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல்.
2: தந்தை தன் மகனுக்கு செய்யும் நன்மையானது கற்றவர் சபையில் அவனை முதன்மை பெறச் செய்வதாகும். குறள் எண் 67, அதிகாரம் மக்கட்பேறு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஸ்கைகாஸ்ட் போன்ற வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற பருவநிலை காலங்களில் விமான போக்குவரத்து சேவையை தடையின்றி மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய விமான

0: போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02, நேர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7:00 வணக்கம் பரணி தொடக்கமாக தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நேயர் சிந்துபூந்தரை முருகன் அவர்கள், 7:30 தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள், 7:50 இன்றைய குறுஞ்செய்தி, 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரையிசை பாடல்கள், 8:30 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் சோர்வை வெல்லும் வழிகள், 10:02 மனம் பிரம்மதை நேர்விருப்ப பாடல்கள், 10:55 134வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி, தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டம், தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் உலக புகையிலை எதிர்ப்பு தின சிறப்பு உரை வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள், தொடர்ந்து இனிப்புகளும் சொத்தை பற்களும், 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள், 2:15 மணித்திரைநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள செனாப் ரயில் பாலம் குறித்த தகவல், 3:02 குக்குநேர்வற்ப பாடல்கள், 4:02 பொதியை தும்பி, 5:02 அருமமொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி அப்துல் ரசாக் அவர்கள், 8:00 மனதின் குரல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மறு ஒளிபரப்பு, தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள், 8:35 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9:15 தேசிய, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஏற்றமுகு வாழ்க்கைக்கு மூதரை வழங்கும் அறிவுரைகள், 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், கேட்டது நிகழ்ச்சியும் நிறைமோ. இனி கேட்கலாம் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
2: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. today. It will be the 134th episode of the month

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் 6:11. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கப்பூக்கள். கடவுள் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டாரோ என நினைக்க வேண்டாம். ஏனென்றால் வெளியே புயலாக கூட இருக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி சோபனா அவர்கள் பாடிய பாடல்.

6:16 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். வாழ்க்கையில் சந்தோஷங்களை விட கஷ்டங்கள் தான் நல்ல படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கின்றன. நிகழ்ச்சியிலினி SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள். 1000 உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் இனி பி. வசந்தா அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:27. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒன்றாகத்தான் தெரியும். உண்ட பின்னே தெரியும் எது இனிக்கும் எது காயப்படுத்தும் என்று. நிகழ்ச்சியில் இனி SP அப்துல் காதர் அவர்கள் பாடிய பாடல்.

திருமறையை திறந்து பாருங்கள், தூதர் நபி வாழ்வை காணுங்கள், பொருளறிந்து அதனை ஓதுங்கள், பொருளறிந்து அதனை ஓதுங்கள், இறை பொக்கிஷத்தை என்றும் பேணுங்கள், திருமறையை திறந்து பாருங்கள்.

பட்டு உரையில் இட்டு பரமீது வைப்பதனால் பலனெது உண்டாகுமோ? அதை எட்டு திசைகளிலும் எடுத்து விளக்காமல்

0: திருமறையை திறந்து பாருங்கள், திருமறையை திறந்து பாருங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: யாரெல்லாம் நன்மை செய்தார்கள் என்று எண்ணுவதை விட நாம் யாருக்கு தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணமே போதும். யாரெல்லாம் நன்மை செய்தார்கள் என்று எண்ணுவதை விட நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே போதும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.

இதயத்தில் தேக்கிட்ட எழில் ஹாபிஸ் வல்லாயிரம் இறைவேத வசனத்தை இதயத்தில் தேக்கிட்ட எழில் ஹாபிஸ் வல்லாயிரம் ஒரு கோடி ஆண்டென்ன ஒரு கோடு மாறாது உயிர் வாழும் மறுக்கா.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது வணக்கப் புக்கள் பக்தி பாடல்கள். நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பயிர்களின் தேவைக்கேற்ப சரியான அளவு மற்றும் சரியான காலத்தில் உரங்களை பயன்படுத்தும் முறை சமச்சீர் உர பயன்பாடு ஆகும். சமச்சீர் உர மேலாண்மை என்பது பயிர்களின் தேவை, மண்ணின் வளம் மற்றும் தட்ப வெப்பநிலை போன்றவற்றை அறிந்து கரிம உரங்களை பயன்படுத்தி ரசாயன உரங்களை குறைக்க வேண்டும். மேலும் பயிரின் வளர்ச்சிக்கேற்ப அடியுரம், மேலுரம், தூர்க்கட்டும் பருவம், வளர்ச்சி பருவம் போன்ற அந்தந்த பருவத்திற்கேற்ற உரங்களை முழுமையாக இடாமல் பிரித்து பிரித்து இட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சாகுபடிக்கான செலவும் கணிசமாக குறையும், மகசூல் அதிகரிக்கும். இதற்கு தங்களுடைய நிலத்தின் மண் வளத்தை அறிந்து கொள்ள மண் பரிசோதனை செய்ய வேண்டும். மண்வள அட்டை என்பது நிலத்தின் ஜாதகம் போன்றது. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களான தழை, மணி, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் இருப்பை அறிந்து அதற்கேற்ப சிக்கனமாக தேவைக்கேற்ப உரமிட இந்த அட்டை உதவும். மண் பரிசோதனை செய்ய கட்டணமாக 30 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. அருகேயுள்ள மண் பரிசோதனை மையங்களில் பரிசோதனை செய்து மண்வள அட்டை பெறலாம். தொழு உரம், உயிர் உரங்கள், பசுந்தாள், பசுந்தழை உரங்கள் போன்றவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த முறையில் கூடுதலான செலவின்றி பயிரின் தேவைக்கேற்ப உரமிடுவதால் மண்ணின் வளமும் பயிரின் வளமும் செழிப்பாக இருக்கும். இதன் மூலமாக கணிசமாக சாகுபடிக்கான செலவும் மண் வளமும் பாதுகாக்கப்படும். ரசாயன உரங்களின் கூடுதலான விலையேற்றத்தை தவிர்க்க சமச்சீர் உர மேலாண்மை உதவும். விவசாயிகள் சந்தையின் தேவைக்கேற்ப தங்களுடைய மண் வளத்திற்கேற்ப பயிரை சாகுபடி செய்ய வேண்டும். அதற்கு சமச்சீரான உர மேலாண்மை சிறந்தது. பயறு வகை பயிர்களில் இலைப்புள்ளி நோயின் அறிகுறிகளாவன இலைகளின் மீது சிறு சிறு வட்ட வடிவ புள்ளிகள் தோன்றும். இந்த புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும். சாதகமான சூழ்நிலைகளில் பயிரின் பூ மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் அதிக புள்ளிகள் தோன்றி இலைகள் உதிர்வதுடன் விளைச்சல் இழப்பையும் ஏற்படுத்தும். பயர் வகை பயிர்களில் ஆந்த்ராக்னோஸ் நோயின் அறிகுறிகளாவன இளஞ்செடியின் விதை இலைகளில் கருஞ்சிவப்பு புள்ளிகள் தோன்றி நாளடைவில் காய்ந்துவிடும். இலைகளில் செவ்வக வடிவில் பழுப்பு நிறத்தில் புள்ளிகள் தோன்றி பின் படர்ந்து இலை காம்புகளையும் தாக்கும். காய்களில் கருஞ்சிவப்பு புள்ளிகள் தோன்றி விதைகள் நிறம் மாறி காணப்படும். பயர் வகை பயிர்களில் இலைப்புள்ளி மற்றும் ஆந்த்ராக்னோஸ் நோய்களை கட்டுப்படுத்த நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஏக்கருக்கு பூசண கொல்லிகளான டெபுகோனசோல் 50% மற்றும் ட்ரைபிளாக்சிஸ்ட்ரோபின் W 75% 200 கிராம் அல்லது மேங்கோசெப் 75% WP 200 கிராம் மருந்தை நோய் தென்பட்ட உடனும் 15 நாட்கள் கழித்தும் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம்

0: 70 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 72 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
2: உள்ளவர்களுக்கான தகவல் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம்

0: ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 31 மே இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகை

0: ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு செர்ஜய் கோபிர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப்பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
4: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம்.

0: நம் உயிர் நாடி தாமிரபரணி, மீட்டெடுக்கப்பட்ட நதியும் தொடரும் கடமையும். பொதிகை மலை பிறந்தவள், தமிழ் தாய் மடியில் தவழ்ந்தவள். நண்பர்களே, நதி என்பது வெறும் தண்ணீர் ஓடும் பாதையல்ல, அது ஒரு நாகரீகத்தின் பிறப்பிடம், நம் முன்னோர்களின் அடையாளம். இன்று நாம் குடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரின் ஆதாரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாபநாசத்தில் உற்பத்தியாகி உன்னைக்காயலில் கடலில் கலக்கும் வரை சுமார் 128 கிலோமீட்டர் தூரம் ஓடி லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களையும் கோடிக்கணக்கான மக்களின் தாகத்தையும் தீர்க்கும் இந்த தாமிரபரணி அன்னைக்கு நாம் என்ன கைமாறு செய்து கொண்டிருக்கிறோம்? சமீப காலமாக நம் தாமிரபரணி நதியின் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? பிளாஸ்டிக் கழிவுகள், பாட்டில்கள், நாம் பயன்படுத்தி விட்டு எரியும் பழைய ஆடைகள், சோப்பு ஷாம்பு ரசாயனங்கள் என நதியை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். பாபநாசம் யானை பாலம் முதல் தலையணை வரை உள்ள சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில்தான் எவ்வளவு கழிவுகள் எடுக்கப்பட்டது தெரியுமா? மக்கள் ஆற்றில் குளித்துவிட்டு அங்கேயே விட்டு சென்ற மற்றும் ஆற்றில் வீசி எரிந்த துணிகள் மட்டுமே 96 டன். இவை நமக்கு எப்படி ஆக்சிஜனை தட்டுப்பாடு ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்தால், பாறைகளின் மீது மூடி ஆக்சிஜன் அளவை குறைத்து அங்கே உயிரோடு வாழும் அத்தனை உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு ஆக்சிஜன் இல்லை என்றால் என்ன ஆவோம் என்று சிறிது சிந்தியுங்களேன். 2445 கிலோ பிளாஸ்டிக் கவர்கள், ஷாம்பு பாக்கெட்டுகள், கண்ணாடி பாட்டில்கள், பழைய காலணிகள் ஆற்றிலிருந்து அள்ளப்பட்டன. ஆற்றுக்கரையை ஆக்கிரமித்திருந்த சுமார் 23.5 டன் சீமை கருவேல மரங்களும் முட்செடிகளும் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டன. நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள், டன் கணக்கில் குப்பைகளை நம் நெஞ்சில் சுமந்து கொண்டுதான் இந்த தாய் நமக்கு தூய்மையான தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது இந்த தீவிர பணிக்கு பிறகு பாபநாசம், திருப்படைமருதூர், முக்குடல் போன்ற பகுதிகளில் தாமிரபரணி ஆறு தன் பழைய அழகை பெற்று புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. நீரின் தரம், பிஹெச் அளவு மிகவும் சீராகி தண்ணீர் இப்போது பளிங்கு போல் ஓடத் தொடங்கியிருக்கிறது. இதை பார்க்கும் போது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கழிவுகளை அள்ளுவது மட்டும் போதாது, மீண்டும் நதி மாசுபடாமல் தடுப்பது முக்கியம் என்பதை உணர்ந்த நமது மாவட்ட நிர்வாகம் தற்போது மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றுக்கரையில் இனிமேல் சோப்பு ஷாம்பு பயன்படுத்தி குளிப்பவர்களுக்கும், பிளாஸ்டிக் குப்பைகளை பயன்படுத்துபவர்களுக்கும் கொட்டுபவர்களுக்கும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும். ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு எந்த ஒரு கழிவையும் ஆற்றில் கலக்க கூடாது என்று விதிகள் இருக்கப்பட்டுள்ளன. இப்போது ஆற்றுப்பகுதிகளை கண்காணிக்க தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அன்பு நெல்லை மக்களே, மாவட்ட நிர்வாகமோ அல்லது நம்மை போன்ற தன்னார்வலர்களோ மட்டுமே நினைத்தால் ஒரு நதியை காப்பாற்றிவிட முடியாது. பொதுமக்களாகிய உங்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு மாற்றமும் சாத்தியமில்லை. பாபநாசத்திற்கு சுற்றுலா பயணமோ செல்லும் போது தயவு செய்து துணிகளையோ பிளாஸ்டிக் பொருட்களையோ ஆற்றில் வீசாதீர்கள். நாம் செய்யும் ஒரு சிறிய தவறு நம் அடுத்த தலைமுறையின் குடிநீரை விஷமாக்குகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சூழல் காப்பது சுகம், ஆம், சுற்றுப்புற சூழலை நாம் காத்தால் அது நம் உடலையும் உள்ளத்தையும் நம் எதிர்காலத்தையும் சுகமாக மாற்றும். தாமிரபரணி நம் சொத்து அல்ல, நம் குழந்தைகளுக்கு நாம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டிய தற்காலிக கடன். அதை தூய்மையாக பேணி காப்போம், சூழல் காப்போம், சுகம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.

வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் வரணி. வணக்கம் வரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் பழகு அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருக்குறீங்க. நம்மளுடைய வாழ்க்கையின் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று உண்மை, மற்றொன்று உழைப்பு. உழைக்கும் உழைப்பிற்கு அடிப்படை தொழில். அத்தகைய தொழிலுக்கு வழிகாட்டி நம் ஆகாஷ்வாணி வழங்கும் தொழில் பழகு இன்றைய பகுதியில், தொழில் பழகு பகுதியில் நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு தொழில் பழகு நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை நேர்களுக்கு தர இருக்கிறீங்க, என்ன தர இருக்கிறீங்க?
1: அதாவது தொடர்ச்சியாக எப்படி தொழில் தொடங்கணும்னா, தொழில் முனைவோருக்கு என்னென்ன பண்பு இருக்கணும், அதன் பிறகு எப்படி தொழில் தொடங்கணும்னா எங்க போய் பயிற்சி பெறலாம், கையில் எல்லாருக்கும் பணம் இருக்காது, அப்ப அரசு வங்கிகள்ட்ட கடன் எப்படி பெறலாம், அந்த ஆரம்பித்த பிறகு என்னென்ன மானியங்கள் வாங்கலாம். மானியம்னா இலவசமா அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் தொழில் தொடங்கிட்டாரு, லேண்ட் பில்டிங் மிஷினரினா 25%னா 1,25,000 ரூபாய அவருக்கு திருப்பி கொடுத்துரும். அப்போ அவர் 3,75,000 ரூபாய் கட்டினா போதும். இதுதான் மானியம், ஆங்கிலத்துல சப்சிடின்னு சொல்றோம். அப்ப வெவ்வேறு வகையான திட்டங்களுக்கு வெவ்வேறு சப்சிடி இருக்கு. அப்புறம் பொருள் தயார் பண்ணிட்டோம், சப்சிடி எல்லாம் வாங்கியாச்சு, உதவிகள் பெற்றாச்சு, எப்படி அதை மார்க்கெட் பண்ணலாம் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம்மா. இப்ப என்னென்ன பயிற்சிகள் எங்கெங்க பெறலாம், ஏன்னா பயிற்சி வராமல் தொழில் தொடங்கக்கூடாதுன்றது இப்ப ஒரு விதி ஆயிடுச்சு.
0: சரி,
1: அப்ப அந்த தொழிலை பத்தி நல்லா தெரியணும், எப்படி தயாரிக்கலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எல்லா விஷயமும் தெரிந்தால் மட்டுமே அவர் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா அல்லது ஒரு வியாபாரியா அல்லது உணவு சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிலை தொடங்க முடியும். ஏன்னா அந்த காலத்துல சிறு தொழில்னு வச்சிருந்தாங்க, அதுக்கு மானியம் கொடுத்தாங்க. அது பிறகு குறுந்தொழில், குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, நடுத்தர தொழில், விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தும் தொழில், இப்படி பல்வேறு வகையான விஷயங்களுக்கும் மானியம் உண்டு என்று மத்திய நிதியமைச்சர் அறிவிச்சிட்டாரு. அப்ப நீங்க ஒரு வாங்கி விற்கிற தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு மானியம் உண்டு, உதவி உண்டு, சப்சிடி உண்டு, எல்லாம் உண்டு. அப்ப இந்த தொழில்களை கத்துக்கொண்டு நீங்க ஆரம்பிக்க போகும்போது என்னவெல்லாம் செய்யலான்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பயிற்சி மையங்கள் எங்கெங்க இருக்குன்றத நம்ம நிறைய பேசணும். சில பயிற்சி மையங்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்காது. இப்ப உணவு பதப்படுத்துதல், 100 கணக்கான வகையான உணவு பதப்படுத்துதல், அதுக்கு பயிற்சி வர தஞ்சாவூர்லதான் இருக்கு மத்திய அரசினுடைய பயிற்சி மையம், அங்க போய் படிச்சுட்டு வரணும். அதுபோல் மீன்கள் வளர்க்கணும், மீன் சம்பந்தமான பொருட்கள் தயாரிக்கணும்னா பக்கத்துல இருக்க தூத்துக்குடியில அந்த மீன் வள கல்லூரி இருக்கு, அங்க பயிற்சிகள் தர்றாங்க. இப்படி அந்தந்த பயிற்சிகளை அங்கங்கதான் போய் பெறணும். இப்ப நம்முடைய மாவட்டத்திலேயே மண்பாண்டம் தயாரிக்கிறதுல தொடங்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரைக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் சொல்லி மத்திய மாநில அரசு உதவியோட நம்ம புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஜங்ஷன்ல ஸ்டைவண்டோடு பயிற்சி கொடுக்கறாங்க. அது இல்லாம நாம் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து டிஎன் ஸ்கில் ஆப் அப்படின்னு இருக்கு, அதுல போட்டா எங்கெல்லாம் இலவச பயிற்சிகள் கொடுக்கறாங்கன்னு வரும். அதே மாதிரி பாய் நெய்தல், மண்பாண்டங்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு கைவினை பொருட்கள் தயாரிக்கிறத எங்கு பயிற்சி பெறலாம்னு பயிற்சி மையங்கள் நம்முடைய மாவட்டத்துல இருக்கு. இப்படி பல்வேறு பயிற்சி மையங்களை பத்தி சொன்னோம். இப்ப பயிற்சி பெற்றாச்சு, ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும், என்னென்ன தொழில்கள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற பட்டியல்

0: நான் நேரில் வாசித்தேன். பெருந்தொழில்கள் என்ன, சின்ன சிறுந்தொழில்னா என்ன, அதுவும் அந்த தொழில்கள்ல எது எது லாபமா இருக்கும்னு. இப்ப அது தொழில் தொடங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இப்ப நான் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பெரிய கடை வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் மசாலா பொடி அப்பளம் ஊறுகாய் தயார் பண்ணும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் பிளாஸ்டிக்ல படிச்சிருந்திருப்பாரு அல்லது அனுபவப்பட்டிருப்பாரு. பழைய பிளாஸ்டிக்களை வாங்கி உரிச்சி அதை மீண்டும் ரா மெட்டீரியல் ஆக்கி விற்கலாம், அதுக்குரிய மிஷினை வாங்கலாம்னு நினைப்பாரு. இந்த மிஷின்கள் சின்ன மிஷின் இருக்கு, நடுத்தர மிஷின் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு, பெரிய மிஷின் இருக்கு, வெளிநாட்டு மிஷின் இருக்கு. அப்ப நான் 1 லட்சம் 2 லட்சம் வச்சுக்கிட்டு 22 லட்சம் ரூபாய்க்கு நான் மிஷின் வாங்கணும்னு நினைக்க கூடாது. அப்ப அதனாலதான் அரசாங்கம் என்ன சொல்லுது, உனக்கு கடனுதவி வேணுமா, ஒரு தொழில் நீ கடனுதவி இல்லாமலே சொந்த பணம் போட்டு தொழில் தொடங்க போறியா, உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கு அதை பத்தி படிச்சுட்ட, ஒரு இடம் வாங்கிட்ட, என்ன தொழில் தொடங்க போறையோ அதற்கு உன்னுடைய முதலீடாக எவ்வளவு வச்சிருக்க, அதை பொறுத்து தான் உன் தொழிலுடைய சைஸ் அமையும். என்கிட்ட 3 லட்சம் இருக்குன்னா ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் கட்டி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மிஷின் வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிச்சிடலாம். அந்த 3 லட்சம் ரூபா கையில் இருக்க முதல் வச்சு அந்த வாங்கக்கூடிய மிஷினுக்கு 20% மார்ஜின் மணி. மார்ஜின் மணினா என்னன்னா தொழில் முனைவோர் போட வேண்டிய தொகை. 3 லட்சம் ரூபாய் மிஷின்னா 20%க்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா 60,000 ரூபா வங்கியில கட்டணும் அல்லது மிஷினரி தயாரிக்கிறவர்கிட்ட கட்டினா மீதி பணம் 2,60,000 ரூபாய் வங்கியோ கூட்டுறவு வங்கியோ நிதி நிறுவனங்களோ கொடுத்து நமக்கு மிஷினை வாங்கி தரும். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய தொகையை பொறுத்து தான் நம்முடைய தொழில் அமையும். அப்ப அதற்கு ஒரு திட்ட அறிக்கையை தயாரிக்கணும். இப்ப என்ன நான் தயார் பண்ண போறேன் அப்படிங்கறதை பொறுத்து படித்ததுனாலையும் அனுபவப்பட்டதுனாலையும் அந்த தொழில் வைத்திருக்கிறவர்கிட்ட கேட்டும் வெப்சைட் மூலமாக இந்த இயந்திர தயாரிப்பாளர்களை தொடர்பு கொண்டும் மிஷின் விலை என்ன, எத்தனை சதுரடி இடம் வேணும், வாடகைக்கு பிடிக்கணும்னா எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அந்த மூலப்பொருள் எத்தனை நாள் வச்சிருக்கணும், எந்த ஊர்ல இருந்து அந்த மூலப்பொருளை வாங்கணும், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், அவங்க சம்பளம் என்ன, ஒரு மாதத்துக்கு 8 மணி நேரம் ஓட்டுனா அதுக்கு எவ்வளவு கரண்ட் சார்ஜ் மின்சார கட்டணம் ஆகும் அப்படிங்கறத ஒரு கணக்கெல்லாம் போட்டு எனக்கு இந்த இவ்வளவு ரூபா கடன் நீங்க கொடுத்தால் இந்த மிஷின் வாங்கினால் 3 பேருக்கு வேலை கொடுப்பேன், நானும் வேலை பார்ப்பேன், நானும் மார்க்கெட்டிங் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு ஒரு சம்பளம் எடுத்துக்குவேன், இது போக இவ்வளவு ரூபா எனக்கு வருமானம் வரும், 10 லட்சம் ரூபா போட்டா 3 லட்சம் வருமானம் வரும் அப்படின்னா 30% எனக்கு வருமானம் வரும்னு அந்த திட்ட அறிக்கையை முடித்து இந்த இயந்திரங்கள்லாம் எங்க கிடைக்குதுன்ற விவரங்களை கொடுத்தா தான், அதுக்கு பேர் தான் திட்ட அறிக்கை. இது தயார் பண்ணி வங்கியில கொடுத்தா தான் அவங்க இதெல்லாம் சரி பார்த்துட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த மூலப்பொருள் தயாரிப்பாளர்களுக்கு போன் பண்ணி உங்களுடைய பொருட்களை யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பல வங்கிகள்ல மார்க்கெட் சர்வே பண்ணிட்டு வாங்குவாங்க. அந்த மார்க்கெட் சர்வே பண்ணி ஒரு 20 பேர் என்கிட்ட வாங்குவாங்கன்னு கொடுத்தா அவர்களுக்கு போன் பண்ணி இப்படி இன்ன நபர் ஞானசாகர் தொழில் தொடங்கணும்ன்றாரு, அவருக்கு நாங்க கடன் கொடுக்க போறோம், அவர் தயாரிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்களை நீங்க கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு லெட்டர் கொடுத்துருக்கீங்க, வாங்கிக்குவீங்களா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டு ஓகே இவருக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு என்றுதான் நமக்கு லோன் கொடுப்பாங்க. இந்த திட்டறிக்கையை எப்படி தயாரிக்கலாம், இந்த திட்டறிக்கை தயாரிக்கணும்னா ஆடிட்டர்கிட்ட போகணுமா, மிஷினரி டீலர்கிட்ட போகணுமா, இந்த மூலப்பொருட்கள் உற்பத்தியாளர்கள் அது வாங்கி விற்கிறவங்க கிட்ட போய் கேட்கணுமா என்ற முழு விவரத்தையும் தொழில் முனைவோர் அறிந்து அவரே கைப்பட உட்கார்ந்து திட்டறிக்கையை எழுத வேண்டும். மற்ற யார்த்தையாவது பணம் கொடுத்து திட்டறிக்கை தயார் பண்ணிட்டு வந்தா இன்டர்வியூல சரியா பதில் சொல்ல
1: முடியாது.
0: அதை நான் வலியுறுத்த நான் விரும்புறேன்.
1: அருமையா சொன்னீங்க சார்.
0: திட்டறிக்கை தயார் பண்ணியாச்சு, பேங்க்ல லோன் தர்றேன்ட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், எப்படி மார்க்கெட் பண்றது அது தெரியணுமே, அதை பத்தி விவரங்கள்லாம் சொல்லி கொடுப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்தை செலக்ட் பண்ணும் போது நமக்கு மார்க்கெட்டிங் இருக்கா, அந்த மூலப்பொருள் இருக்கான்னு பாக்குறது மாதிரி நீங்க ஆரம்பிக்க போற இடத்துல மானியம் இருக்கா, சில திட்டங்களுக்கு மானியம் இருக்குன்னு நான் சொன்னேன். மத்திய மாநில அரசுகள் அமர்ந்து பேசி முதல் பிற்பட்ட மாவட்டம்னு வச்சிருந்தாங்க 30-40 வருஷத்துக்கு முந்தி, அதன் பிறகு பிற்பட்ட தாலுகாக்களுக்கு உதவின்னு வச்சிருந்தாங்க, அதன் பிறகு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால இருந்த அரசாங்கம் பிற்பட்ட ஒன்றியங்கள் பிளாக் என்று சொல்லுவாங்க, பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல பிளாக் என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன பிளாக்குகள் பின்தங்கியவையா இருக்கு, என்னென்ன பிளாக்குகள் ஒரு பெருந்தொழிலுமே இல்ல, சிறு தொழில்களே வளரல, இதெல்லாம் மிக பிற்பட்ட பகுதியா இருக்கு, இந்த பகுதியில் யாராவது தொழில் தொடங்கினா என்னென்ன மானியம்னு அறிவிச்சு புத்தகம் மாதிரியே தொழில் கொள்கையை அரசாங்கம் வெளியிடுறாங்க. இதுல ஏதாவது மாற்றம் இருந்தா ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடும்போது அரசாங்க தொழில் கொள்கையில என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம்னு அறிவிக்கிறாங்க. அப்ப இதை தெரிந்து கொண்டு இந்த ஒரு நான் பக்கத்து தாலுகாவில் இருக்கேன் ஒன்றியத்துல, அடுத்த ஒன்றியத்துல மானியம் இருக்கு 30% இருக்குன்னா ஆக

0: நமக்கு மானியம் அந்த போடுற தொழிலுக்குரிய பணம் மட்டும் இல்ல, பல்வேறு சப்சிடிகளை கொடுக்கறாங்க, மின்சார கட்டணத்தை குறைக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், நான் ஒரு இடம் வாங்கினேன்னா இப்போ 5-6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், 75,000 ரூபாய் எனக்கு பதிவு கூலி ஆகுதுன்னா அதுல பாதிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ தமிழ்நாடு அரசு கொடுத்துரும் மத்திய அரசு உதவியோட. ஒரு ஜெனரேட்டர் வாங்குறேன் அதுக்கு மானியம் கொடுக்கும். 30 ஒரு பெண் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா மானியம் கிடைக்கும். அது மாதிரி 5% பெண்கள் இப்போ ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்கிறாங்க, அதுல 5% அதாவது ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டாலே அவன் அந்த நிறுவனத்துக்கு 5% எக்ஸ்ட்ரா. இப்படி நிறைய உதவிகளை இந்த பிற்பட்ட மிக பிற்பட்ட பகுதிகளில் தொழில் தொடங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. உதாரணமா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம், அம்பை, சேரன்மாதேவி, தடயம், மானூர், மேலநீதநல்லூர், நாங்குநேரி, பாப்பாக்குடி, ராதாபுரம் போன்ற பகுதிகளை பிற்பட்ட மிக பிற்பட்ட பகுதிகளா அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில நீ போய் தொழில் தொடங்கினா இந்த மானியங்களையும் பெறலாம். அது இல்லாமல் மத்திய மாநில அரசு புதுசு புதுசா அறிவிச்சு என்னென்ன உதவிகள் செய்யறாங்களோ, சூரிய சக்தி போட்டா இவ்வளவு ரூபா, அதுக்கு இவ்வளவு ரூபா மானியம், சொட்டு நீர் பாசனத்துக்கு நீ ஏதாவது விவசாயம் சார்ந்தது பண்றீங்கன்னா அந்த சொட்டு நீர் போடுவதற்கு மானியம், அதற்கு வேண்டிய இயந்திரங்களை வாங்கினா மானியம் என்று வேறு தொழில் வேறு சம்பந்தமான தொழில் சார்ந்த மானியங்களும் குடுக்கறாங்க.
1: அதான் இன்றைக்கு
0: பத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து
1: பேசலாம் பேசலாம் சார். இன்னைக்கு
0: போறோம்.
1: ஆமா ஆமா கண்டிப்பா. இன்றைக்கு வந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில அந்த திட்ட அறிக்கை வந்து எப்படி ஒரு தொழில் தொடங்குறவங்க வந்து தயாரிக்கணும், என்னென்ன தொழிலுக்கு என்னென்ன மானியங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு ரொம்ப வந்து விவரமாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு ஆலோசனைகள் நிறைய வழங்கினீங்க. நெல்லை பண்பலை 102.6 சார்பாக மிக்க நன்றி சார்.
0: வணக்கம். நன்றி
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. நேர்கள் இதுவரை தொழில் பழகு பகுதியில் ஒரு தொழில் தொடங்க திட்ட அறிக்கை, ஒவ்வொரு தொழிலில் உள்ளக்கூடிய மானியங்கள் என்னென்ன எந்தெந்த பகுதியில் அப்படிங்கிற பல்வேறு விவரங்களை வழங்கினாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களே, இன்று காலை 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்ள இருக்கும் நேயர் சிந்து பூந்தரை முருகன் அவர்கள். 7:30 தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் ஆங்கிலம் அறிவோம் வழங்க இருக்கிறாங்க கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளை தவறாது கேளுங்கள். நேர்களை, இன்னும் சற்று நேரத்தில் 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம்

0: மூன்று வெள்ளி, ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒளிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர்

0: தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி 1 பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: வானொலிக்கு 90 சிறப்பு பகுதி தான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நேர்களை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். வானொலி மனதிற்கு மாற்றம் தரும் மன மகிழ்ச்சி பெட்டகம், அதில் ஸ்வரங்களாக இசைக்கிறது நம்மளுடைய நேர்களோட குரல் தான். அந்த வகையில் இன்னைக்கு ஒலிக்கக்கூடிய குரல் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய புத்தம் புது காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.

0: சொல்லுங்க. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வானொலி சம்பந்தப்பட்ட பல்வேறு அனுபவங்களை நீங்க இந்த நிகழ்ச்சியில சொல்லலாம்.
1: அதாவது நான் 1984 முதல் அதாவது 5ஆம் வகுப்பு படிப்பதிலிருந்து நமது அகில இந்திய திருநெல்வேலி வானொலி நிலையத்தை கேட்க ஆரம்பித்தேன். அப்பொழுது முதல் இன்னைக்கு வர மேடம் நமது திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, முன்னாலெல்லாம் பார்த்தோன்னா நம்ம திருநெல்வேலி வானொலி நிலையத்துல வந்து நேரலை நேயர் இருப்பம்னு சொல்லி ஒண்ணு உண்டு மேடம்.
0: சரி,
1: அதுல சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா காலையில 8 to 8 ரொம்ப ஃபேவரிட்டா இருந்தது மேடம். அப்ப பாத்தோம்னா நம்ம சிறுகுண்ட ராமச்சந்திரன் சார் வந்து ஒரு நிகழ்ச்சி புரோகிராமா இருந்தாங்க நில ஆர்ஜேவா. அப்ப வந்து அதுல நான் உயிரே உனக்காக ஒரு பாடலை கேட்க ஆரம்பிச்சேன். அதுல கண்ணிமணியே என்ற பாடலை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பற்று அதிகமாயிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதுல இருந்து இன்னைக்கு வர கேட்டே இருக்கேன். திரும்ப வந்து என்னன்னா

0: ஸ்ரீகுண்ட ராமச்சந்திரன் சார் வந்து ஒரு நிகழ்ச்சி புரோகிராமா இருந்தாங்க, நில ஆர்ஜேவா. அப்ப வந்து அதுல நான் உயிரே உனக்காகன்னு ஒரு பாடலை கேட்க ஆரம்பிச்சேன். அதுல கண்ணிமணியே என்ற பாடலை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பற்று அதிகமாயிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அதுல இருந்து இன்னைக்கு வர கேட்டே இருக்கேன். திரும்ப வந்து என்னன்னா, சம்பந்த மாதிரி என் நேயர் இருப்பேன்னு சொல்லி உண்டுமா, ஞாயிற்றுக்கிழமை முன்னால 12:10 12:10 வரை ஒளிபரப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து கடிதழியில நேயர்ப்ப திரும்ப 1:05 1:45 வரை ஒளிபரப்புனாங்க. திரும்ப வந்து 3 முதல் 4 மணி வரை நிகழ்ச்சி அப்படியே ஒளிபரப்பாயிருந்தும் நல்ல ரொம்ப ஹிட் ஆகிட்டே இருந்தது இது. அதுக்கப்புறம் இப்பவும் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப மென்மேலும் நிறைய நேயர்கள் வந்து கிளம்பிட்டாங்க. நம்ம பண்பலை வந்து ரொம்ப கொடிகட்ட ஆரம்பிச்சிட்டுமா. ஆமா. அதுக்கப்புறம் வந்துன்னா நம்ம திரும்ப இன்னொன்னு என்ன சொல்லறோம்னா, 12/11/2012 பார்த்தனா நமது பண்பலை 102.6 அப்பதான் ஒளிபரப்பே துவங்கினாங்க. அந்த ஒளிபரப்புல வந்து அந்த முதல் நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியில உதயசரல் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முதல் நேரலே நேரே நான் தான்மா. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா. இதுக்கடையில ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் நல்ல நிகழ்ச்சிகள், திரும்ப காலை இப்ப அந்த மருத்துவ குறிப்புகள், செய்திகள், திரும்ப எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்குமா.
1: இல்ல, தொடர்ந்து நீங்க முதல்ல வானொலி கேட்டீங்க, அடுத்து பண்பலை கேட்டீங்க, தொடர்ந்து நீங்க அதோட தொடர்புல இருந்துட்டே இருக்கீங்க. அதாவது தொழில் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தா கூட நம்மளுடைய அந்த பண்பலையிலயும் சரி உங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. உற்சாகமா பேசுறீங்க, உற்சாகமா பேசக்கூடிய ஒரு குரல் இல்லையா உங்களோட குரல்.
0: ஆமா. வேலை எனக்கு என்னன்னா, வேலை எது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சியில நான் வந்து ஒதுக்கிடுவோமா. ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு தாய் தந்தைய வந்து ரொம்ப நேசிக்கிறது போல எனக்கு நமது அகில இந்திய வானொலி பண்பலை 102.6 நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேம்மா. அத மாதிரி வேற எந்த வானொலி நிலையத்தையும் நான் கேக்குறதே கிடையாது, எந்த இதுவும் கிடையாதுமா. ஆமா, எனக்கு அதனால ரொம்ப
1: தாய் வீடு மாதிரி.
0: ஆமா,
1: சரி, அருமையா வந்து
0: நான் சொல்லிக்கிறது மேடம்.
1: சொல்லுங்க.
0: அதாவது நம்ம சுதமான ராகங்கள் நிகழ்ச்சி ராத்திரி 10 மணிக்கு முன்னாலெல்லாம் ஒளிபரப்பினாங்க, அது போல இப்பவும் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் நம்ம நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகள்மா.
1: நன்றி. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா வானொலியில உங்களுடைய பயணம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
1: இன்றைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சிந்து பூந்துரை முருகன் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை வந்து அலங்கரிச்சாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பா அண்ணாருக்கு வணக்கங்கள், நன்றிகள்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் 7:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க ஆங்கிலம் அறிவோம். ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் நிகழ்ச்சி வழங்க இருக்கிறாங்க தூத்துக்குடி சிவிகளை கே கே தாமஸ் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பா அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க, ஆங்கில அறிவம் பகுதியில இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க?
1: வணக்கம். வணக்கம். நெல்லை பண்பலை 102.6 பண்பலை நேயர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவரிபடி. ஆங்கிலம் அறிவம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். நாம் சில நாட்களாக ஆங்கிலம் அறிவம் என்ற பகுதியில் நாம் எல்லோரும் நாம் பங்கு பெற்று வருகிறோம், மகிழ்ச்சி. அதாவது நான் என்ன தொடர்ந்து சில பல நாட்களாக பேசி வந்தேன் என்பதை நான் முதலாவது லேசாக சொல்லிவிடுகிறேன். அதான் நான்கு வகையான வாக்கியத்தில் சாதாரண வாக்கியத்திற்கு நான் முதலிடம் கொடுத்து சாதாரணமா நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியது. அதில் தன்மை பன்மை தன்மை முன்னிலை படர்க்கை, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன், மூன்று இடங்கள், மூன்று காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அந்த அதில் வந்து மூன்று காலங்களையும் நான் அடிப்படையாக அதில் சாதாரணமாக

0: கொடுத்தேன். அதில் சில உதாரணங்களாக சொல்லுகிறேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்றால் அது எப்படி வரும் என்றால், நம்ம சாதாரணமா அதான் நமக்கு நிகழ்காலத்துல அடி தினம் நடக்கக்கூடியது. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், மை ஃபாதர் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எவ்ரி டே அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆகும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து எஸ்டர்டே, நேற்று, அதாவது இப்ப நம்ம பேசுறதுக்கு முந்தி நடந்தது. ஐ வென்ட் டு மார்க்கெட், நான் சந்தைக்கு சென்றேன். ஐ சா எ பேர்ட், நான் ஒரு பறவையை பார்த்தேன். அந்த மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர்னா ஐ வில் மீட் ஹிம் டுமாரோ, நான் அவனை சந்திப்பேன். ஹி வில் கம் ஹியர் டுமாரோ அல்லது நெக்ஸ்ட் வீக், அது சிம்பிள் ஃபியூச்சர் ஆகவும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதான் நம்ம பேசுறதுக்கு போதே நடந்துகிட்டு இருக்கும். தி பஸ் இஸ் கம்மிங் நவ், ரைட் நவ், இப்ப வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி the boys are playing cricket now அப்படிங்கற மாதிரி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிங்கற மாதிரி நான் கொஞ்சத்தை சொல்லி முதல்ல அடிப்படையா சொன்னேன். இப்படி 12 டென்ஸ் இருக்கு, அது வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, கேள்வி எப்படி உருவாக்கணும். அதாவது சாதாரண வாக்கியம், கேள்வி வாக்கியம், கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம், ஆச்சரிய வாக்கியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பேசுறோம். அதுல கேள்வி வாக்கியம் ஆகிய கொஸ்டின் எப்படி உருவாக்கணும், அந்த கொஸ்டின் வந்து பாருங்க ரெண்டு விதம் உண்டு. ஒன்னு கேள்வி வார்த்தை, என்ன, எதற்கு, ஏன், வாட், வை, ஹூ, அந்த மாதிரி எல்லாம் வரும். WH கொஸ்டின் சொல்வார்கள். இன்னொன்னு வெர்பல் கொஸ்டின் அல்லது எஸ்ஆர் நோ கொஸ்டின், கேட்டதுக்கு ஆமா இல்ல அந்த மாதிரி சுருக்கமான ஒரு பதில் சொல்லக்கூடிய வெர்பல் கொஸ்டின் தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கலாம்னு பாக்குறேன். அந்த வெர்பல் கொஸ்டின்ல வந்து முதல்ல டூ வெர்ப்ஸ், பி வெர்ப்ஸ், ஹேவ் வெர்ப்ஸ், மாடல் வெர்ப்ஸ் எல்லாம் பிரிவு உண்டு அதுல. அந்த அதுல டூ வெர்ப் பாருங்க, டூ ஒரு வரி உருவாகிறது. அது பாருங்க, அதாவது ஐவி யூதேக்கு டூ பயன்படுத்தணும், பிசிஇத்துக்கு டஸ் பயன்படுத்தணும். அந்த டஸ்ல பாருங்க, டஸ் ஹி ஸ்பீக் இங்கிலீஷ், டஸ் ஹி ரைட் எ லெட்டர், அது ஒன்னா சேர்த்துனா ஹி ரைட்ஸ் எ லெட்டர்னு வரும். ஆனா டஸ் ஹி ரைட்ங்கிற வெர்போட முதல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் போடணும், ரைட்ஸ்னு போட்டுறக்கூடாது. அதனால டூவும் டஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். அதே சமயத்தில் டிட் யூ வென்ட்னு தெரியாம சிலர் போடுவாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. Did you meet the doctor yesterday? நீ மருத்துவரை நேற்று சந்தித்தாயா? Did I go there? நான் அங்கே சென்றேனா? அப்படின்னு ஒரு கேள்வி. இதுதான் டூ, டஸ், டிட். இது மிகவும் எளிதான வாக்கியம். இதுக்கு ஆமா இல்லைன்னு நம்ம பதில் சொல்ல போறோம். Do you speak English? Yes, I speak English. I don't. I don't speak English. Does he come here? அவன் இங்கே வருகிறானா? Yes, he comes here. சொல்ல போறோம் அல்லது no, he doesn't come here. அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி did வச்சு சொல்லும் போது, did you watch the movie? நீ படம் பார்த்தாயா? Yes. I watched the movie. அப்படி சொல்ல போறோம். அல்லது no, I didn't watch the movie. அதாவது அது சிலர் வந்து சொல்லக்கூடியதுல பாருங்க, சிலர் வந்து எஸ் சுருக்கமா சொன்னா வந்து சொல்ல வேண்டிய இடத்தை பார்த்து விடணும். டூ யூ நோ இங்கிலீஷ்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறேன் வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம மரியாதை நிமித்தமா ஒரு இடத்துல பேசணும்னா அங்க போய் எஸ் ஐ நோ அப்படி அல்ல எஸ் ஐ அப்படின்னு சுருக்கமா சொல்லக்கூடாது. அங்க டூ யூ நோ இங்கிலீஷ்னா நல்ல ஒரு தெரிய ஒரு முக்கியமான இடத்துல நம்மளோட மூத்தவங்க நமக்கு மரியாதைக்கு தெரிய தேவையான இடத்துல எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். சொல்லணும் அங்க போய் எஸ் எஸ் ஐ டூ அப்படின்னு சுருக்கமா சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பேசிக்கணும். ஆனா எப்படினாலும் பேச தெரிஞ்சுக்கிடலாம்.
1: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கு நிறைவா என்ன சொல்ல போறீங்க?
0: அதாவது ரெண்டு பல ப்ராவர்ஸ் சொல்லலாம் நினைக்கமா.
1: சொல்லுங்க.
0: The rolling stone gathers no moss. பல மரம் கண்ட நபர் ஒரு மரமும் வெட்டார். அப்புறம் டைம் அண்ட் டைடு,

0: waits for no one. Time and tide waits for no one. காலமும் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
1: பல்வேறு விவரங்களை வந்து வழங்கினீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக நன்றிகள் சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் இன்றைக்கு கேள்வியை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பல்வேறு விவரங்களை நம்ம நேர்களுக்கு எளிமையாக சொன்னாங்க. தூத்துக்குடி சிவகலை கே கே தாமஸ் அவர்கள், எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கலாம். அவங்க மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் கலந்துப்பாங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்மணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் வர்ணி. இப்ப தெரிஞ்சுக்கலாம் பாளை மகாராஜ நகர் உழவர் சந்தை காய்கறிகள் பழங்கள் இன்னைக்கு கிலோவிற்கு என்னென்ன விலைகளில் விற்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி கிலோவிற்கு 48, கத்தரிக்காய் 112, வெண்டைக்காய் 20, புடலங்காய் 18, சுரைக்காய் 10, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 16, தடியங்காய் 12, அவரைக்காய் 150, கொத்தவரை 25, பச்சை மிளகாய் சம்பாரகம் 50, முருங்கைக்காய் 18, பெரிய வெங்காயம் 26, சின்ன வெங்காயம் 70, காராமணி 28, கோவைக்காய் 25, தேங்காய் பெரிய ரகம் 50, சிறிய ரகம் 47, வாழைக்காய் 30 கிலோவிற்கு, வாழைப்பூ 1 15, வாழைத்தண்டு 1 10, வாழை இலை 5 30, கீரைக்கட்டு 1 15, மல்லித்தலை கிலோவிற்கு 56, புதினா கிலோவிற்கு 50, கருவேப்பிலை கிலோவிற்கு 30, வெள்ளரி சாம்பார் ரகம் 12, நாட்டு ரகம் 10, இஞ்சி கிலோவிற்கு 130, மாங்காய் நாட்டு ரகம் 25, நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 24, ரிங் பீன்ஸ் 90, சௌசௌ 42, முட்டைகோஸ் 42, பீட்ரூட் கம்பம் ரகம் 32, காலிஃப்ளவர் 50, குடைமிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 80, பூண்டு நாட்டு ரகம் 200, பட்டர் பீன்ஸ் மினி ரகம் 80, பெரிய ரகம் 160, பச்சை பட்டாணி 200 கிலோவிற்கு, சேம்பு பெரிய ரகம் 50, நாட்டு ரகம் 30, சேனைக்கிழங்கு 25, சீனிக்கிழங்கு சிந்தாமணி 30, பட்டர் ரோஸ் 25, கருணைக்கிழங்கு 100 90, பனங்கிழங்கு 60 50, சிறுகிழங்கு 60 55, வாழைப்பழம் செவ்வாழை 100, இலைக்கு 90, நேந்திரன் 50, கற்பூரவள்ளி 60, எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 85 80 ஆகிய விலைகளில் கிடைக்கிது. ஆப்பிள் 240 220 ஆகிய விலைகளில் கிடைக்கிது. அன்னாசி 70 60, மாதுளை 240 220 200 ஆகிய விலைகளில் கிடைக்கிது. கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60 கிலோவிற்கு, சப்போட்டா 60 50, பப்பாளி 40 35, நெல்லிக்காய் 45 40, திராட்சை பன்னீரகம் 120 110, சாத்துக்குடி 100 90, கிர்ணி பழம் 50, சீத்தாப்பழம் 100 80, கமலாரஞ்சு மால்டா 120, தர்பூசணி 30 25, மாம்பழம் செந்தூரம் 60, சப்பட்டை 600 60, பஞ்சவர்ணம் 60, இமாம் பசந்த் 160, பங்கனப்பள்ளி 80 60 ஆகிய விலையில் கிடைக்கிது அப்படின்னு பாளை மகாராஜ நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. எந்த நேரத்தில் எந்த உணவை எடுத்துக்கிட்டால் உடலுக்கு ஆரோக்கியங்கிறத பார்த்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் எடுத்து வர்றது.
0: இன்றைய குறுஞ்செய்தி.
4: ஆனால்
5: எங்கு தேடியும் கிடைக்கவில்லை.
4: அது தாங்கள் அரியணையின் அருகே இருக்கும் டேபிள் மீது தான் வைத்திருக்கிறீர்கள்.
5: ஆஹா, இங்கே தான் இருக்கிறது, எப்படி மறந்தேன்.
6: மன்னர் மீண்டும் தேடல் பதவியில் இறங்கிவிட்டாரே, இப்போது எதை தேடுகிறார்
4: மன்னா? எதை தேடுகிறீர்கள் மன்னா?
5: எனது மொபைல் போனை இந்த மேஜை மீது தான் வைத்தேன், ஆனால் அது இப்போது காணவில்லை. காலையிலிருந்து அரண்மனை முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறேன், கிடைக்கவே இல்லை.
4: மன்னா, மொபைல் போனை தங்கள் சட்டை பாக்கெட்டிலேயே வைத்துக் கொண்டு அரண்மனை முழுக்க தேடினால் எப்படி கிடைக்கும்?
5: ஓஹோ, இங்கே தான் இருக்கிறதோ.
6: என்ன மன்னர் மீண்டும் எதை தேடுகிறார்?
5: மந்திரியாரி, நகர்வலம் செல்வதற்கு முன் தொப்பி அணிய வேண்டும் என்று

0: அதை யாரோ எடுத்து விட்டார்கள். அதை காணவில்லை.
1: அதைதான் தங்கள் தலை மீது வைத்திருக்கிறீர்களே.
0: என்ன, தலை மீது இருக்கிறதா? மறந்து விட்டேன்.
1: அச்சச்சோ, என்ன இது? நமது மன்னருக்கு இந்த வயதிலேயே ஞாபக மறதியா? இதற்கு தான் குருகுலத்தில் படிக்கும் போதே.
0: மந்திரியாரே,
1: நல்ல விஷயம் தான் மன்னர். ராஜமாதா தங்களை வல்லாரை கீரைகளை சாப்பிடும்படி கூறினார். ஆனால் தாங்கள் தான் அதை கேட்காமல் வல்லாரை கீரைகளை மட்டும் குருகுலத்தில் எங்களுக்கு தந்து விட்டு மீதி உணவை எல்லாம் தாங்கள் சாப்பிட்டு விடுவீர்கள்.
0: ஆம், அந்த கசக்கும் வல்லாரை கீரை என்பதால் தான் உங்கள் அனைவருக்கும் தந்தேன். அது வேறு சுவையில் இருந்தால் அனைத்தையும் நானே சாப்பிட்டு இருப்பேன்.
1: மன்னா, வல்லாரை கீரையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கின்றன தெரியுமா?
0: ஏன் தெரியாது? கூறுகிறேன் கேளும். வல்லாரை கீரையில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்புகள் இவையெல்லாம் அதிகமாக உள்ளன. ரத்தத்திற்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் இந்த கீரை கொண்டுள்ளது. வல்லாரை கீரையானது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. வல்லாரை கீரை உடலில் ஏற்பட்ட புண்களை ஆற்றும். நரம்பு தளர்ச்சியை குணமாக்கி மூளை சோர்வை நீக்கி மூளையின் சிந்திக்கும் திறனை அதிகரிக்கும். மேலும் கூறுகிறேன் கேளும். மன அழுத்தம், மன பதட்டம் நீக்கும் ஆரோக்கிய தன்மை பெற்றுள்ளது வல்லாரை கீரை.
1: இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்களா?
0: இது மட்டுமல்ல, இப்போது பாரும் ரோபோ, கம் கேர். வல்லாரை கீரையின் ஊட்டச்சத்து மதிப்புகளை கூறு.
2: சற்று பொறுங்கள், சர்ச் செய்து விட்டு கூறுகிறேன். வல்லாரை கீரையில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கார்போஹைட்ரேட் 3.2 கிராம் உள்ளது. உணவு நார்சத்து 1 கிராம். கொழுப்பு 0.04 கிராம். புரதம் 2.76 கிராம். நுண்ணூட்ட சத்துக்கள் உள்ளன, வைட்டமின்கள் உள்ளன. ரைபோஃப்ளேவின் 2%, நியாசின் 1%, வைட்டமின் B6 3%, வைட்டமின் C 73%, கனிமங்கள், இரும்பு சத்து, மெக்னீசியம், இப்படி ஏராளம் தாராளம் இருக்கின்றன.
0: பார்த்தீரா மந்திரியாரே, வல்லார கீரையில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை எனது செல்ல பிள்ளை ரோபோ எப்படி புட்டு புட்டு வைக்கிறது பார்த்தீரா? கேட்டு தெரிந்து கொள்ளும்.
1: புட்டு புட்டு வைத்து என்ன பலன்? தங்களை சாப்பிட வேண்டும் என்று உங்கள் செல்ல பிள்ளை ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே.
2: அது எனது வேலை இல்லை, நான் இப்போது செல்கிறேன். See you later.
0: இந்த ரோபோவுக்கு திமிரைப்பார், பிறகு பார்த்துக் கொள்கிறேன். மந்திரியாரே, வல்லாரை கீரை சாப்பிடாததற்கு காரணம் அதன் கசப்பு தன்மைதான், வேறொன்றும் இல்லை.
1: மன்னா, ஆறு சுவைகளில் ஒன்று கசப்பு. அந்த சுவையை தாங்கள் தவிர்ப்பது உடல் நலனுக்கு நல்லதல்ல. அதுவும் குறிப்பாக வல்லாரை கீரை கிடைக்காதவர்கள் கூட வல்லாரை பொடியை வாங்கி வைத்துக் கொண்டு தினமும் சாப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மாணவர்கள் எல்லோரும் நினைவாற்றலை பெருக்குவதற்கு வல்லாரை கீரைகளை தான் சாப்பிடுகிறார்களாம். சிலருக்கு தற்போது பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது, சிலருக்கு இனிதான் பரீட்சை வரப்போகிறது. தேர்வில் நினைவாற்றலுடன் செயல்பட வல்லாரை கீரை உதவுகிறது. இப்போது மாத்திரையாக வல்லாரை கீரைகள் கிடைக்கின்றன. எப்படி வேண்டுமானாலும் வல்லாரை கீரைகளை நீங்கள் சாப்பிடலாம்.
0: இல்லை இல்லை இல்லை, நீர் என்ன கூறினாலும் சரி, அந்த கசப்பு தன்மையை நினைத்தால் தான் எனக்கு வல்லாரை கீரை அலர்ஜி ஆகிறது.
1: பின்னர் எதிரி மன்னன் வீரபாகு போருக்கு தயாரா என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கூறினார். வேண்டாம் என்பதற்கு பதிலாக மறந்து போய் கையெழுத்தை போட்டுவிட போகிறீர்கள்.
0: ஐயோ, அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க எனக்கு மனம் இல்லை. பேசாமல் இன்று முதல் வல்லாரை கீரை சாப்பிட்டு விடுகிறேன்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நேரம் 7:55. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் மருது படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். இன்றைய நிகழ்ச்சியில பொது நல வழக்குகள் இதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன்.
1: பொதுநல வழக்குகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பொதுநல வழக்குக்கு என்று தனி சட்டம் எதுவும் கிடையாது. 1980 இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் பி என் பகவதி, வி ஆர் கிருஷ்ணய்யர் இவர்கள் வந்து இந்திய அரசமைப்பு சாசனத்தில் ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்தில் தங்கள் பாதிப்புகளை கூறி நிவாரணம் பெறலாம் என்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சரத்து 226 கீழ் உயர் நீதிமன்றத்திலும், சரத்து 32 கீழ் உச்ச நீதிமன்றத்திலும் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கதிகள் குறித்து ஒரு வழக்கை தொடரலாம். இந்த வழக்கு வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். ஆனா இதற்கு பிறகு யாராவது சிலர் பாதிக்கப்படுறதை பார்க்கும் பொழுது அதை தெரிந்தவர்கள் பொதுநலன் கருதி உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலமாக நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், மரங்களை சட்டவிரோதமா வெட்டுவது, மணல்களை சட்டவிரோதமா கடத்தல், இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தங்க பார்க்கும் பொழுது அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதே போன்று கொத்தடிமை முறை, குழந்தை தொழிலாளர், சிறை கைதிகளின் மனித உரிமை மீறல்கள், இவைகளை யாராவது தெரிந்தால் அவர்களுக்காக நீதிமன்றத்தின் கதவை தட்டலாம். அதே போன்ற கலப்பட உணவு, மோசமான சாலைகள், அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதிகள் இல்லாமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், ஆதரவற்ற குழந்தைகளின் பாதுகாப்பு, அரசு திட்டங்களில் நடக்கும் முறைகேடுகள், பொது பணத்தை வீணடித்தல், இது மாதிரியான ஒரு விஷயங்களை யாராவது ஒருத்தர், பொதுமக்களில் யாராவது ஒருத்தர் பார்த்து இப்படி ஒரு தகவல் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் பொழுது அவர்கள் இந்த உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ பொதுநலனுக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். இந்த பொதுநல வழக்கு என்ற பெயரில் சுய விளம்பரத்திற்காகவோ, அரசியல் ஆதாயத்திற்காகவோ, அல்லது தனிப்பட்ட பழிவாங்கலுக்காகவோ வழக்கு தொடரக்கூடாது. தேவையில்லாத வழக்குகளை தொடர்ந்தால் நீதிமன்றம் அந்த தொடர்ந்த நபருக்கு அபராதம் விதிக்கும். அந்த நீதிமன்றமானது தொடரப்பட்ட வழக்கு என்ன, இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் இது நாட்டுக்கு எதிரானது, இந்த சம்பவம் நாட்டுக்கு எதிரானது என்று நீதிமன்றம் அறிந்தால் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதைதான் ஆர்டிகல்

0: 39A, அதாவது அரசு 39A இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல ஏழை எளிய மக்களுக்கும் சமமான நீதியும் சட்ட உதவியும் கிடைக்க வேண்டும் என்று அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையாக கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த பொதுநல வழக்குகளை யார் வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம். ஒரு சட்டம் தெரிந்த ஒரு வழக்கறிஞரோ அல்லது ஒரு பொதுநல அமைப்போ, இவங்க சாதாரண ஒரு மனிதனோ, இந்த மாதிரியான ஒரு குற்றச்செயல்களோ அல்லது அரசுக்கு எதிரான ஒரு சம்பவங்களோ, ஏழை மக்களுக்கு எதிராக ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதையோ அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும். அதே போன்று பாதிக்கப்பட்ட சாதாரண ஒரு மனிதன் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினால் கூட போதும், அதனை எடுத்து அவரை பற்றி தெரிந்து அதற்கு எதிராக ஒரு வழக்கை உயர் நீதிமன்றமே தாக்கல் செய்து அதுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தரப்படும். இதுதான் பொதுநல வழக்கு என்பது. இந்த பொதுநல வழக்கு என்பது இந்திய பிரஜைகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சட்டக்கருவி. இதுதான் பொதுநல வழக்கு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா, எளிமையான ஒரு விளக்கம். தனி மனிதன் வந்து பொது நல வழக்கு தொடுக்க முடியாது இல்லையா? இல்லையா,
0: தனி மனிதனும் பொதுநல வழக்கு தொடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் தொடுக்கலாம்.
1: இல்ல, தனிப்பட்ட நலனுக்காக.
0: தனிப்பட்ட நலனுக்கு இருக்க கூடாது, பொது நலனுக்காக இருக்க
1: வேண்டும்.
0: அந்த வழக்கானது பொதுநலம், இந்த சம்பவத்தால் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற போது யார் வேண்டுமானாலும் அந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்யலாம். இதுல ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, அது சுயநலத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ யாரையாவது பழி வாங்குறதுக்காகவோ
1: இருக்கக்கூடாது. தனிப்பட்ட நலனுக்காகவும் இருக்கக்கூடாது.
0: தனிப்பட்ட நலனுக்காக இருக்கக்கூடாது. எந்த கிராமமே பாதிக்கப்படுகிறது, ஒரு தெருவே பாதிக்கப்படுகிறது, அல்லது இப்படிப்பட்ட மக்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்கிறார்கள். இந்த இடத்துல இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, இந்த மரத்தை வெட்டி கொண்டு போறாங்க, மணல்கள் அள்ளி கொண்டு போறாங்க, இந்த மாதிரியாக இருக்கணும்.
1: இந்த பொதுநல வழக்கு எந்த நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்யலாம்?
0: பொதுநல வழக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உயர் நீதிமன்றத்துல இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தரத்து 226 கீழும், இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தரத்து 32 கீழும் தாக்கல் செய்யலாம்.
1: சரி, அருமை அருமை. நன்றிங்க ஐயா, இந்த காலை நேரத்தில் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மக்களுக்கு ஒரு சட்டம் குறித்த விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. மக்களை, இதுவரைக்கும் வழக்கென்று வந்தால் இந்த பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள் பொது நல வழக்குகள் குறித்து தக்க ஒரு ஆலோசனைகளை கொடுத்தாங்க. நிகழ்ச்சியில் இனி ஒரு பாடல்.
2: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: ரெடி.
1: அன்பின் வரிகளாய், ஆசையஞ்சலாய், உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அது நம் ஆகாஷ்வாணி. மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

மக்களே, இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்க இருக்கிறோம். அதனை தொடர்ந்து 8:30 நீங்கள் ஜாலியாக கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு ஷேர் ஹிஸ் தாட்ஸ் இன் மன் கி பாத் ப்ரோக்ராம் ஆன் ஆகாஷ்வாணி அட் 11 AM டுடே. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சேஸ் இந்தியன் நேவி ஃபோர்ஸ் பாகிஸ்தான் நேவி டு ரிமெயின் கன்ஃபைன் டு இட்ஸ் போர்ட்ஸ் டியூரிங் ஆபரேஷன் சிந்தூர். மியான்மர் பிரசிடென்ட் உ மின் ஆங் குவாங் அரைவ்ஸ் இன் நியூ டெல்லி ஆன் அ 5-day விசிட் டு இந்தியா, ஆஃபர்ஸ் பிரேயர்ஸ் அட் மகாபோதி டெம்பிள் இன் கயா. Centre notifies levies on exports of petrol, diesel and aviation turbine fuel for fortnight beginning tomorrow. IMD forecasts heavy rainfall over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal till Wednesday. And in cricket, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in IPL 2026 final in Ahmedabad this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in Mann Ki Baat program on Akashwani at 11 AM today. It will be the 134th episode of the monthly radio program. The program will be broadcast across entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News,

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் சசிகலா.
1: காலை வணக்கம் கார்த்திகா.
0: காலை வணக்கம். ரொம்ப சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை.
1: ஆமா,
0: திரையருவி நிகழ்ச்சி
1: மே மாதத்தோட இறுதி நாள்.
0: நிறைவான 31 ஆயிடுச்சு.
1: ஆமா, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மழை இல்ல. இருந்தாலும் கடற்கரையோரம் எடுத்த கானங்களை நம்ம நேரலுக்கு இன்னைக்கு திரையருவியில வந்து கொடுத்துடலாம்.
0: குளுக்குழுன்னு கொடுத்துடலாம்.
1: ஆமா
0: மக்களே, இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில கடற்கரை சம்பந்தப்பட்ட பாடல்கள், கடற்கரையோரமா எடுக்கப்பட்ட காட்சிகளை கொண்ட பாடல்கள், இதை நாங்க பிளே பண்ணுவோம். என்ன பாடல்,
1: வரும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும். உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா? இந்த குடுக்கறாங்க கேளுங்க.
2: மன விரும்பு குக்கு தாயம் சூப்பரா இருக்கு.
0: கேளுங்க உங்களுக்கான இசை.

0: இவன் அஜித்து தேவியானு இவன் பார்த்துட்டான் எல்லாம் நடிச்சுப்பா நீ வருவ பார்த்து பார்த்து கங்களை விட்டு நீ வருவாயன.
1: பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முயற்சி, ஆனா சரியா பாடிட்டீங்க. நமக்கு தெரிஞ்ச வரிகள் எல்லாம் போட்டு பாடியாச்சு,
2: உங்களுக்கு தெரிஞ்ச வரிகள்லாம் போட்டு பாடியாச்சு.
0: ஆமா அஜித் சார் இதுல என்ன செய்வாங்க
2: சரி, உங்களுக்கான இசை கொடுத்துடலாம். நன்றி,
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: அலை அலை அலை அடையடலே எங்கள் அடைமடியே அந்த பாட்டு பாக்குறேன்.
1: என்ன பாட்டு? சரி, படம்
0: தேவ இசை, படம் தெரியல, முறையில் நடிச்சிருப்பாங்கன்னு
1: பாக்குறேன். இப்ப பாட்டு வந்தது இல்ல, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த படத்தோட பேருக்கு க்ளூ கொடுக்குறேன். என்ன, எதை மயமாப்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்?
0: கடல்.
1: அதுக்கு பின்னால போற இதை போட்டுக்கோங்க.
2: படம் பேரே கடல்ல தான் ஆரம்பிக்கும்.
0: ஓ, கடல் தான் ஆரம்பிக்குமா?
1: தலையில என்ன வைப்போம்?
0: கடல் பூக்களா?
2: எப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா? பதில
1: சிரிப்பா பாருங்க.
2: மகிழ்ச்சி, நன்றி. நன்றி
1: நன்றி
0: நன்றி பேசுறோமா? மகிழ்ச்சி,
2: நன்றி நன்றி.
1: கார்த்திகா, கலகலப்பா வந்து கதையெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணாங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம அடுத்து ஒரு கானத்தை கொடுத்தோம்.
2: ரெண்டு நேர்களுமே சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இந்த மகிழ்ச்சியோட சுபமான ஒரு பாடல், இதுவும் கடற்கரையோரமா
1: எடுக்கப்பட்ட பாடல் தான்.

0: 8:39 ஆகாஷ்வாணி திறனில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க.
1: திரையருவி, திரையருவி நிகழ்ச்சியில கடற்கரை கானங்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.
0: சூப்பர் சூப்பர் கடற்கரை ஓரமா அப்படியே மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர்,
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நிலமா இருக்கீங்களா?
0: நிலமா இருக்கிறோம். உங்களுக்கான கடல் பாடல் கொடுத்துட்டுமா? கடற்கரை பழசுதான் பாட்டு புதுசா
2: புது பாட்டா கொடுத்தா கண்டுபிடிக்க.
0: சொல்லுங்க.
2: எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்க.
2: இந்த பாட்டு ஏ ரகுமான் அவர்களுடைய இசை. மரியான் என்கிற திரைப்படம் இருந்து. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா தான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம் நிலப்போமே.
0: அம்மா அடுத்த நேரம் சந்திக்கணும்ல, அதான் அவசரம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்திரசேகர், சரியான பதில சொல்லி இருக்கிறீங்க.
1: அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம் எல்லாம். பாபு,
0: பாபு வணக்கம்.
1: ஒரு முறை ஒரு நேர் வந்து கலந்துக்கோங்க, அப்பதான் நிறைய புது நேர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
0: பாபு சார், உங்களுக்கு இசை கொடுக்கட்டுமா?
3: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
1: ஏலாம் அறிய படம் பாட்டு வந்து முன்னந்தி சாலையா
2: சாலையா
0: பின்னாடி சொன்னதை சரியா காதல வாங்கலையோ.
2: பின்னாடி
0: சாரல் சொல்லி குடுக்கறாங்க அழுத்தமா. அப்போ
2: ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்க.
0: சூப்பர் சூப்பர் பாபு, நன்றி நன்றி.
1: கேட்ட நாளாயிட்டு நாளா வந்துட்டு
0: இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ரெண்டு தடவை சாரல்னு? யார் அவங்க?

0: மனைவிதான்.
1: உங்க பேர் என்ன?
0: கார்த்திகா.
1: கார்த்திகாவா, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிருங்க. சாரல் சாரல் எத்தனை முறை அழுத்தி சொல்லியும் சாலை என்று நீங்கள் இயம்பினால் எப்படி? நன்றி நன்றி பாபா, உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில
2: இன்னைக்கு நேர்கள் அடுத்தடுத்து பதில்களை சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு பாடலை கேட்கலாம்.
1: ஆமா, இதுவும் கடற்கரையில எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான்,
2: விறுவிறுப்பான பாடல்.
1: பூவே உனக்காக படத்துல இருந்து.

0: ஏழு மணி 8:40 ரெடி உணவகுது ஆகாஷ்வாணி திறனில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz திரையறிவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க.
1: திரையறிவி நிகழ்ச்சியில் கடற்கரை காணங்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேர்களும் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாருக்குமே கடற்கரை போயிட்டு வந்த பழக்கம் இருக்குது. அதான் வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: சசி மேடம், கார்த்திகா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்
0: மகாலட்சுமி. காலையில சாப்பிட்டீங்களா?
1: சந்தோஷமா பேசுறீங்க அண்ணா, இல்லையா?
0: அதனால சாப்பிடலையா?
1: சரிம்மா, உங்களுக்கான இசை
0: இசை கொடுக்கணும்.
2: உங்களுக்காக 3 நாள் கழிச்சு வந்திருக்கேன்.

0: சூப்பர் சூப்பர். நன்
1: தினமும் வேணா வாரங்க.
0: பாருங்களேன், மகாலட்சுமி உங்களுக்காக ஈஸியா பாட்டு போடுறேன் கேளுங்க.
1: சிந்தவர் படத்துல
2: சூப்பர் சூப்பர்.
1: சிந்து படிக்கும்
0: அந்த மனோ சொன்னதெல்லாம் நாங்க பாட விடல, மகாலட்சுமியவே நாங்க பாட விட்டுட்டோம்.
2: அருமை, நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: அடுத்து ஒரு நேயர்.
0: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து பேசுறேன்.
0: பூலாங்குளம் முத்து,
3: எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். கடையெல்லாம் வியாபாரம் எப்படி போகுது?
3: வியாபாரம் இட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
0: இல்ல இப்ப ஆளு இல்லன்னு போன் பண்ணிட்டீங்களா?
3: ஆமா, அப்பலே அடிச்சேன். நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாரம்
0: பண்ண
3: சொல்லுறீங்க, இங்க வாரத்துக்கு ஒரு நேரம் தான் கிடைக்கிது.
0: என்ன செய்ய போங்க, அதுக்குள்ள மசாலா ஜாமான் கேட்டு வந்திருந்தாங்க.
3: பாட்டு போடுங்க.
0: உங்களுக்கான இசை கொடுத்துருட்டுமா?
3: கொடுத்துருவேன்.

0: கள்ளி அடி கள்ளி எங்கை கண்டாய், முதலில் என்ன கதைச்சாய், உண்மை எல்லாம் சொல்லு.
1: இந்த பாட்டு
2: என்ன
1: படம் சொல்லுங்க?
3: சிதாமகனாது.
1: இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டா?
3: நீங்க ரெண்டு மூணு பாட்டு படமா இருக்கு, நானே குழம்பிட்டேன்.
1: சரி, இப்ப இந்த பாட்டை கண்டுபிடிங்க.
0: முதலில் என்ன கதைச்சாய், உண்மை எல்லாம் சொல்லு.
1: என்ன படம்? சூர்யா நடிச்சிருப்பாங்க. ராமேஸ்வரத்துல சுத்தி எடுத்திருப்பாங்க இந்த கதை அம்சம்.
3: அந்த படம்
1: பாத்திருப்பீங்க. இந்த படத்துல வேற ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த பாட்டை சொன்னா
3: கண்டுபிடிச்சிருவீங்க.
1: முன்பனியா முதல் மலையான்னு ஒரு பாட்டு உண்டே,
2: அது என்ன படம்?
3: முன்பனியா முதல் மலையா,
1: அந்த பாட்டு உள்ள படம்.
2: முழுவதுமே எல்லாம் கொடுத்தாச்சு, நாங்களே சொல்லிடுறோம்.
1: இப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த படமா அப்படிங்க. நந்தா
3: அதே மாதிரி பிதாமகன் அந்த அதே
2: மாதிரி நீங்க சொல்லிருக்கலாம்ல, இதுதான் அப்படிங்கறத பிதாமகன் சொன்ன மாதிரி நந்தாவையும் சொல்லிருக்கலாம்ல. சரி, நன்றி சார், நன்றி.
3: இங்க போகணும்னே நான் அந்த படம் நான் சேதுன்னு நினைச்சிட்டேன்.
1: ஆ, எல்லாம் ஒண்ணு போல விக்ரம் தான் வாராரு, தவிர சூர்யா வர மாட்டேங்காரு.
2: சரி,
1: பரவாயில்ல, ரொம்ப நன்றி எங்க விஷயம் கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நேரம் 8:50 ஆகாஷ்வாணி தொடர்ந்து வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
4: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்
6: சைபால்.
8: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
9: ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னாரு இவர். ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது.

0: இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான், இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கக்கூடாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடைமுறை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்லை. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: கடற்கரை கானங்கள் நம்ம கேட்டோம், நேர்களும் அடுத்தடுத்து பட்டுன்னு பதில சொன்னாங்க. நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி.
6: நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி எங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா,
8: நான் உங்கள் சசிகலா.

மக்களை இதுவரைக்கும் ஜலை கேட்டு ரசிச்சிங்க. திரையருவி இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் சோர்வை வெல்லும் வழிகள், இதை பற்றி தான் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சோர்வை வெல்லும் வழிகள் நிகழ்ச்சியில் பேச கால் பண்ணுங்க. 0462-116-1133 சோர்வுனா என்ன, சோம்பேறித்தனம்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. நம்மளால் செய்ய முடிஞ்சும் ஆமாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம தள்ளி போட்டால் அதை சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். சோர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு வேலையை ஒரு செயலை நம்ம செய்யும்போது நம்மளுடைய உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி கொஞ்சம் டயர்டாயிருவோம், அதுதான் சோர்வு. அந்த சோர்வு வரும்போது ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த சோர்வை நாம் ஏன் வெல்லணும், அதுதான் முக்கியம். நாம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு மனசு வராது, மனசு மாறிடும். அவ்வளோதான், இவ்வளோ செஞ்சிட்டோம் போதும், இனி நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது சோம்பேறித்தனமாக மாறி அந்த செயல் வந்து தொடர்ந்து செய்யப்படாமல் தடுக்கப்படுது, தடைபடுது. ஆக இந்த சோர்வை நாம் கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டும், சோர்வை தவிர்க்க வேண்டும். அதை நம்ம வெற்றி கொண்டால் மட்டுமே தொடர்ந்து நம்முடைய விஷயத்தை செய்ய முடியும். அப்படி இருக்க அந்த சோர்வை வெல்லக்கூடிய வழிகள் என்ன? ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் சோர்வு வந்தால் நீங்கள் அதை வந்து போக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய சோர்வை வெல்லக்கூடிய வழிகளை நீங்கள் கையாளக்கூடிய உத்திகளை தான் இன்றைய ஆனந்த பங்காற்றும் நேரலை நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பனேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோன்னு சிவன் காலை. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: தாமரை பேசுறீங்க, ரெண்டு நாளா பேசலைங்கம்மா?
1: ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: சோர்வு முதல்ல இந்த மனசுல இருந்து ஆரம்பிக்கணுமா, மனசை தளர விட்டுட்டாலே அங்க சோர்வு உண்டாயிரும்.
1: சரி,
2: நல்லா அழகா புத்தகம் படிக்கணும், பேரம்பத்தி விட ஜாலியா விளையாண்டுகிட்டு நம்ம பண்பலையில கேட்டுக்கிட்டாலே மன சோர்வடையா சொன்னா, உடல் ரீதியா மத்தவங்களால சொல்றப்ப வெயில் காலம் அதிகமா இருக்கனாலமா உடல் எடை உயரம் வயதுக்கு ஏத்தனா, ஏன்னா பொதுவாக அந்த பேப்பர் எல்லாத்துல பாத்தீங்கன்னா மூணு தண்ணி குடிக்கிறாங்க. அது வந்து பொதுவா போற விஷயம், உடல் எடை உயரம் வயதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணியை நிறைய குடிக்கலாமா? அதாவது குளுக்கோஸ் பவுடர், இந்த மாதிரி இளநீர், எலும்பு, ஒண்ணு செலவில்லாத வைக்கணும், எலும்பு ஜூஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுறதுனால இந்த உடல் ரீதியான சோர்வு போட்டோம்னா மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மனசை குப்பத்தட்டி இல்லாம பூந்தோட்டம் மாத்திக்கிறது சோர்வு இல்லாம.
1: சூப்பர் சூப்பர், அருமை அருமை, நன்றி நன்றி. முதல் நேரா வந்து முத்தான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர் வணக்கம். ஹலோ மகளே, இன்றைய ஆனந்த பங்காற்றி நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் சோர்வை வெல்லும் வழிகள். வணக்கம்.
3: நானா பாடுவது நானா, நானும் இளம் வயது மானா. அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம், பாடலோட வந்திருக்கிறீங்களா? யார் பேசுறீங்க? கிருஷ்ணனா நீங்க? அடடா, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க, அடையாளமே தெரியலையே.
3: சோர்வா இருக்கும் போது இப்படி பாட்டு படிச்சா நம்மளுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும்.
1: ஏகப்பட்ட
3: கூட்டம், கடலா கடல் அலையா அப்படின்னு, அந்த நேரத்துல ஒரு பாட்டு படிச்சு அப்பதான் முருகன் குச்சி வந்து பரவாயில்லையே அப்படின்னு மாமாவே பாடின மாதிரி இருக்கிறார். ஏன்னா அவர் முருகர், நான் கிருஷ்ணர்.
1: சரிதான் சரிதான்.

0: இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன சின்ன ஜோக்குகளை சொல்லி இல்ல வீட்டுல பேர பிளேட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தா போறோம். டக்குன்னு பாத்தீங்கன்னா வண்டி 80 போய்கிட்டு இருக்கு, 110 போய்கிட்டு இருக்கு,
1: அதை விட தாண்டியும் போயிரும் போலயே.
0: அதே மாதிரி நீங்க சோறுன்னு ஒரு 10 நிமிஷம் படுத்து பாருங்க,
1: நிறைய 10 நிமிஷம் போயிருக்கும்,
0: நிறைய 10 நிமிஷம் பேரும் சம்பளமும் கம்மியா 10-10 ரூபாய் குறைஞ்சு,
1: அவ்வளவுதான்.
0: அதனால வந்து இசையா நீங்க கூட சில நேரம் பாட்டு மத்தியானம் 1 மணிக்கு எல்லாம் போடுவாங்க.
1: சரி,
0: பிள்ளைகளாம் விளையாண்டு வந்து சோர்வா இருக்கும்போது என் பேரன் சுத்தி சுத்தி சுத்தி ஆடினா என்ன அப்படின்னு கேட்டேன். தாத்தா உனக்கு தெரியாது, இதுதான் சுருளி ராகம், இப்படி ஆடினோம்னா நம்மளுக்கு சோர்வு வராதுன்னு.
1: எப்படி?
0: அதனால சின்ன சின்ன விஷயத்துல இசை இப்ப எல்லாம் வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து டிவி இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ கேட்டு நம்ம சில நேரங்கள் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சோர்வா இருக்க கூட சுறுசுறுப்பா வந்திருப்பாங்க. அது வெறும் அடி இல்லவா, திரை அறிவி. அந்த திரை அறிவி கேட்கும்போது நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது.
1: சூப்பர் சூப்பர்,
0: ரொம்ப நன்றி.
1: அருமை அருமை, நன்றி நன்றி. எங்களோட பேசினா ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மணியர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு தெருக்கு சுப்பிரமணியன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: சோர்வை வெல்லும் வழிகள். நம்ம தினமும் வந்து 24 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருந்தா சோர்வு தான் ஏற்படும்.
1: சரி,
2: அது விவசாய தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வேலை செஞ்சுட்டு அது மாதிரி நம்ம ஒரு ஓய்வு எடுத்துக்கணும். தொடர்ந்து வேலை செஞ்சா சுறுசுறுப்போட இருந்தோம்னா நமக்கு வந்து சோர்வுங்கிறது வராது. அந்த சோர்வையை நம்ம வந்து நீக்கணும்னா நம்ம வந்து உடலுக்கு தகுந்த நம்ம சத்து உள்ள அந்த தேநீர் இருந்தலாம், அல்லது பல வகைகள் சாறுகள் இருந்தலாம்.
1: சரி,
2: அதே மாரி கொஞ்சம் நம்ம ஓய்வுல இருந்தாவே அது போதுமானது. அந்த சோர்வையை நம்ம விழலாம். சோர்வுங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு வேர்க்க நம்ம ஒரு செயலை செய்யறதுனாலதான் நமக்கு சோர்வு டயட் எல்லாம் உண்டாகுது. அதை நீக்கணும்னா நம்ம உடலை பாதுகாப்பா வச்சுக்கணும்.
1: சரி,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம டயர்டாகிறது தான் சோர்வு அப்படின்னு சொல்கிறோம். அந்த சோர்வை விளக்கூடிய வழிகள், நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம், மகிழ்ச்சியாக இசை கேட்கலாம், நடனம் ஆடலாம், இதெல்லாமே சோர்வை போக்கக்கூடிய ஒரு வழிகளாக வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. அதற்கு முன்பாக சுபோன ஒரு பாடல் உங்களுக்காக அப்ளை பண்ணுறேன், பாடலை கேளுங்க, தொல்லையாடுங்க.

0: பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திறனர் விழிவான நிகழ்ச்சியத்தின் மண்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 9:15 நிமிடத்தில் ஜனங்க கேட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று. மகளே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். சோர்வை வெல்லும் வழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா கால் பண்ணுங்க 0462216132 0462216132 சோர்வை வெல்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் எந்த வழிகளை கையாளுறீங்க அதை கூட நம்ம மக்களுக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய நேர்கள் சொன்னாங்க இல்லையா, அதாவது பாடல் கேட்குறது, தகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் சோர்வை போக்கக்கூடிய வழிகளை அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆ, சோர்வை வெல்லக்கூடிய வழிகளை கேட்டால் சோர்வையே செஞ்சு காமிப்பாங்க போல இருக்கே. ஹலோ,
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம்.
1: ஈரோடு சூரமுட்டி வலசு இளங்கோ.
0: இளங்கோ சொல்லுங்க.
1: அதாம்மா, எட்டு பிரிச்சுக்கான பாட்டே இருக்குதுமா. நம்ம என்னன்னா மொத்தம் வந்து 24 மூணா பிரிச்சுக்கணும். ஓய்வுக்காக 8 உழைப்புக்காக 8 தூங்கத்துக்காக 8.
0: சரி,
1: இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில மீறதுனாலதான் நமக்கு வந்து என்ன அலுப்போ களைப்போ ஏதோ ஒன்று ஏற்படுது. அது என்னன்னா, ஒன்னா வருமானத்தை கிட்டத்துக்கு நம்ம அதிகமான வேலை செய்ய வேண்டியதா இருக்குது.
0: சரி,
1: இன்றைய சூழ்நிலையே அலுப்பு இருக்கதான் செய்யும். அதுக்குதான் நம்ம தேநீர் இருக்குது, இல்லைன்னா நம்ம பண்பலையில் கொடுக்கக்கூடிய பாடல் இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நேயர்களை பேசுறதையும்
0: கேட்டுக்கிட்டு,
1: அதே மாதிரி புத்தகம் எல்லாம் படிக்கலாங்க. நகைச்சுவை இருந்தா பாக்கலாம், நகைச்சுவை இருந்தா படிக்கலாம். இதெல்லாம் இருந்தா கலப்பு.

0: தெரியாம போயிருமா. நம்ம வந்து கலப்பு நம்ம எதையுமே நம்ம நினைக்கிறத பொறுத்தா இருக்குது. நினைக்கிறது நடக்கலாம், நடக்கிறது நினைக்கலாம், எதனா செய்யலாம். கலப்பு இருக்காம இருக்கணும்னா நம்ம என்னது வந்து நம்ம தயார்படுத்திக்கணும்.
1: சரி,
0: எதையும் சார்ந்த நம்ம சக்தி நம்மட்டு இருக்குது, இத பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு நாம அதை கணிச்சு நம்ம அது பெரியா செயல்பட்டாவே கலப்பு நம்மளை தாண்டி எதுவுமே வராது,
1: ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பனையர் வணக்கம்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன். இட்டேரியில இருந்து சாந்தி.
1: சாந்தி அம்மா சொல்லுங்க.
2: அது சோர்வை வெல்லும் வழிமுறைகள்னா சுறுசுறுப்புடன் இருப்பதற்கு நம்ம இயற்கை காட்சிகளை ரசிக்கணும், அப்புறம் இறைவனின் பாடல பாடுவது,
1: சரி
2: இயற்கை ரசி உடற்பயிற்சி பண்றது, இந்த மாதிரி நாள் முழுதும் உற்சாகமா இருக்கும். பண்பலையில் பக்தி பாடல் கேட்பது, நலந்தானா சிநேகிதியே ஆனந்த பூங்காற்று,
1: சரி எனக்கே போட்டு காட்டக்கூடிய அந்த நல்ல உள்ளம் யாரோ?
3: வணக்கம்.
1: வணக்கம்,
3: பாளையங்கோட்டையில இருந்து பெருமாள் பேசுறேன்.
1: பாளையங்கோட்டை பெருமாள், ரேடியோ வால்யூம் குறைச்சு வச்சுக்கோங்களேன்
3: கொஞ்சம்.
1: பேசுங்க இப்போ.
3: அதாவது டயத்துக்கு சாப்பிடாம இருந்தாலே சோறு அதிகமா வந்துடும்.
1: சரி, சாப்பிட கூட நேரம் இல்லாம வேலை செய்யறாங்க, என்ன செய்யலாம்?
3: ஆமா, அப்படி சாப்பிட்டாதான் சோறு வந்துருமே. மரத்துக்கு தண்ணி ஊத்தினா தானே மரம் நல்லா வளரும். தண்ணி ஊத்தாம இருந்தா அது பட்டு போயிரும். அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிட்டாலே சோறு வராது.
1: வராது, சரி.
3: சோறு வராம இருந்தா சோறு சாப்பிடணும்.
1: சரி, சூப்பர் சூப்பர்,
3: சரியாயிரும், உடம்பு நல்லா பாத்துக்கணும்.
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான், சூப்பர் சிம்பிளா சொல்லியாச்சு. நன்றி நன்றி பெருமாள் சார், உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். மகளை இன்றைய ஆனந்த பங்காற்றி நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோர்வை வெல்லும் வழிகள். சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டயர்டாகத்தான் செய்வோம். அந்த சோர்வை வெல்லக்கூடிய வேறு வழிகளாக என்ன பின்பற்றலாம் அப்படின்னா, உணவு முறை, இசை கேட்கறது இருந்தால் கூட நாம் ஒரு செயலை செஞ்சிட்ருக்கும் போது அதில் டயர்டாகி தான் நமக்கு சோர்வே வருது. அப்போ ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு நினைக்கிறத விட இன்னொரு ஒரு சிம்பிளான வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த டயர்ட் அப்படிங்கிறது வராது. ஏன்னா ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும் போது தான் அந்த சோர்வுங்கிறது வரும். ஒவ்வொரு வேலையாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி செய்யும் பொழுது ஓரளவு சோர்வை வந்து நம்ம வெல்லக்கூடிய ஒரு வழிமுறை அதை கையாளலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபோன ஒரு பலர் பிளே பண்ணுறேன். வாழை கீழுங்க தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி தொடர்ந்து விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: 9:24 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சோர்வை வெல்லும் வழிகள். நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிருக்கு. இன்று காலை 10:00 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். 10:55 134வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் கேட்கலாம். இன்று பகல் 12:10-12:50 பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியை. இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க, புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு. 9:25 ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் சோர்வை வெல்லும் வழிகள். வணக்கம். ஹலோ, இணைப்புல வர்றீங்க அப்புறம் போயிடுறீங்க. ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: மேடம், ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேச, ரொம்ப சந்தோஷம் மேடம். சோர்வு வந்து நம்ம வழிபடுத்துறது மேடம். எங்க அப்பா எல்லாம் வந்து சோர்வா இருந்தாலும் மண்டையில போட்டு வேலை கணிக்கிடுவாங்க. ஆமா, என்கிட்ட உன் வாழ்க்கை உன் பின்னாடி உன் பிள்ளைகள் எல்லாம் பிடிக்கும், சோம்பேறியா இருக்கும். அதனால என்ன, சோர்வா நம்ம வந்து வரும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எங்க வீட்டம்மா துணிமணி எல்லாத்தையும் கிணத்துல அழுப்பி தோச்சு தோட்டத்தை போறா கிளீன்
1: பண்ணிட்டேன்.
2: குடும்பம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கா, அவங்களும் சோர்வை விட மாட்டாங்க. அடுத்த மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமான்னு
1: போயிருவாங்க.
2: பிள்ளைங்களும் அதே மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிற அப்பா தான் அழைச்சியுமா, நம்ம திரும்ப வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு அப்பா கிட்ட கேட்காங்க
1: பையன்.
2: அதனால சோர்வை வந்து நம்ம தள்ளி வைக்கணும். சோர்வைனால சோம்பேறி ஆயிடுவோம். அது மட்டும் இல்ல, சுறுசுறுப்பலா வரதுல என்ன எம்ஜிஆர் ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க இல்லையா, நல்ல நேரம் பத்தில வந்து பாட்டு ஓடி ஓடி வரைக்கணும். ஒரு சோறு கிடைக்காது. ரொம்ப நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஆரியங்கவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
1: கொளஞ்சிநாதன், ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
3: நீண்ட நாளாச்சு உங்கள்ட்ட பேசி.
1: சொல்லுங்க.
3: சிறப்பா

0: சிறப்பா இருக்கணும் நிகழ்ச்சி அருமையா நடத்திட்டு இருக்கீங்க.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க
0: பாருங்க, இப்ப டைம் ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு, எங்க வீட்டுல போன் பண்ணி சாப்பிட்டியா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க
1: பாருங்க.
0: அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் என்பவன் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பின்னாடி போகும்போது எடுத்துட்டு போக போறது
1: இல்ல.
0: இந்த ஒரு சில வயிற்றுக்குதான் எப்படியாப்பட்ட கோடி சொன்னாலும் நம்ம படாத போது போடுறோம்,
1: உழைக்கிறோம்
0: உழைக்கிறோம். அதனால நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு நம்ம தூங்கணும். அந்த நேரத்தை கடைபிடித்தாலே கண்டிப்பாகவும், பசியை கடைபிடித்தாலும், வேலை வேலைக்கு போல பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப மாத்திரை காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
1: சரி,
0: அதனால எல்லாத்தையுமே அந்த நேரத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், சோம்பல் என்பது இருக்காது, சோகம் என்பது இருக்காது. இருக்கதை வச்சு வாழ்ந்தோம்னா இன்னும் சிரிப்பாகவும் வாழலாம்.
1: அருமை அருமை அருமை.
0: பிறகு பிறகு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்து அதுலயும் வியாதி வந்துடும். அதனால கடவுள் கொடுத்தது இவ்வளவுதான், இதை வச்சு கூட நம்ம இருந்தாலே இன்பமாக வாழலாம். வாய்ப்பு நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.

0: கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தது, அதுலயும் வியாதி வந்துடும். அதனால கடவுள் கொடுத்தது இவ்வளவுதான், இதை வச்சு கூட நம்ம இருந்தாலே இன்பமாக வாழலாம். வாய்ப்பு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுப்பட்டம் மாதம் ஓனாபுரத்துல இருந்து பழனியாகி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: சோர்வை போட்டும் வழிகள்னு கேட்டிருக்கீங்க. இந்த சோர்வுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கடுமையா வேலை பார்த்துட்டு இருந்தா சோர்வா இருக்கும்.
1: ஆமா.
2: இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, வேலையே பார்க்காம சோம்பலா இருந்தால் கூட ஒரு சோர்வா தெரியும்.
1: சரி,
2: உண்மைதானே? சோம்பலாவே இருந்தாமே நமக்கு ஒரு சோர்வா தெரியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து சோர்வா இருக்கும் போது வந்து நல்லா குளிச்சு முழுகிட்டு ஒரு நம்ம குடும்பத்தோட நல்லா பேசி அந்த அந்த அந்த சோர்வை போக்குறதுக்காக நம்ம ஒரு ஒரு புத்தகங்கள் படிக்கலாம். நம்ம ஒரு நம்ம ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில அந்த சிரிப்பான நிகழ்ச்சியில பார்த்து வாய் விட்டு சிரித்தா கூட நம்ம அந்த சோர்வு போயிடும்.
1: சரி.
2: ஆமா. அதே மாதிரி நம்ம எந்த காலத்தை கொண்டு நம்ம சோம்பலாவே இருக்கக்கூடாது. அந்த சோம்பல் வந்து நமக்கு எல்லா விஷயத்திலயுமே, நமக்கு உடல் நிலையில இருந்து எல்லா விஷயத்திலயுமே நமக்கு சோர்வை தான் உண்டாக்கும். அது முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நம்ம இந்த வேலை பார்த்துட்டு ஒரு சோர்வா வந்து நம்ம அப்பாடான்னு உட்காரும் போது என்ன ஒண்ணனும், நல்ல ஒரு ஒரு சத்து உள்ளதா ஒரு ஒரு ஒரு சூசா ஒரு ஆப்பிளத்தை சாப்பிடலாம், ஒரு மாதுளம்பழம் சூசு சாப்பிடலாம். அந்த சத்து உள்ளதா ஏதாவது வந்து
1: சாப்பிட்டு
2: நல்லா தண்ணி குடிச்சிட்டு மனசு வந்து அந்த நம்ம மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கணும்.
1: சூப்பர் சூப்பர்.
2: அந்த சோர்வே தெரியாது.
1: நிச்சயமா நிச்சயமா.
2: நம்ம ஒரு நண்பர்களோட நண்பர்களோட ஒரு வேலை பார்த்துட்டு வந்தா நண்பர்களோட ஒரு அரட்டை ஏற்றிக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டையும் குடும்பத்துல வந்து புள்ள குட்டிகளோடய நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே அந்த சோர்வு போயிரும்
1: போயிரும். சூப்பர் சூப்பர்.
2: ஆமா.
1: நன்றிமா. நன்றி நன்றி
2: நன்றி.
1: உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. சோர்வை வெல்லும் வழிகள். தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஓய்வு அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த ஓய்வு நேரத்தை நாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் சோம்பேறித்தனமாக மாறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சோர்வை நாம் வெற்றி கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த சோர்வை என்ன மாதிரியான வழிகளெல்லாம் வெற்றி கொள்ளலாம்? ஒரு தேநீர் குடிக்கிறது மூலமாக, வானொலியில் பாடல் கேட்பது மூலமாக, உறவுகளோடு கலந்து சிரித்து மகிழ்ந்திருக்கும் போது, நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம செய்யும்போது, சத்தான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சோர்வுகள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உங்களுக்கான சோர்வுகளை என்ன மாதிரிலாம் நீங்கள் போக்கிட்டு இருக்கிறீங்க, அதை கூட இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். ஓகே மக்களை, இப்போ உங்களுக்கு அகசு போன ஒரு பாடல் என் சுவாச காற்றை படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பல கேளுங்க, தொடர்ந்து நினச்சிருங்க.

9:37 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலி நிகழ்ச்சியில் சோர்வை வெல்லும் வழிகள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நண்பனியர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரகுமான் சகோதரி.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: அம்மா, சோர்வை வெல்லும் வழிகள். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் சோர்வு ஏற்படுறது சகஜம்தான். அந்த சோர்வை எப்படி எளிதில வெல்லணும்னா, நம்ம வந்து மனசை தளர விட கூடாதுமா. எதுவும் முடியும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தா போதும். நம்மளுடைய வயசு வந்து ஒரு எண்ணிக்கைதான ஒளி, அது வயசுனுடைய ஒரு உடலுடைய தோற்றம்
0: இல்லம்மா.
1: அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் 69 வயசு ஆகுதுமா.
0: சரி,
1: நான் இன்னைக்கு இளமையா நினைச்சுக்கிட்டே எல்லா காரியத்திலும் சாதிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மன வலிமை தான் ஒரு சோர்வையே ஏற்படுத்து. மன வலிமை இல்லைன்னா தான் சோர்வை ஏற்படுத்தும். மன வலிமையோட இருந்து போராடுனா சோர்வை எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சோர்வுக்கு மன அழுத்தமும் மன காரணம் தான் ஒண்ணு. அதை தூக்கி இறங்கிட்டு நம்ம நடந்தாச்சு மட்டுமான சோர்வு என்பதே இல்லைங்கிறதாமா என்னுடைய கருத்து. வாய்ப்பு அளித்த நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருக்கிற அடுத்த நண்பனியர் வணக்கம்.
2: ஹலோ ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
2: சோழகாலிருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: குமரி மாவட்டம், சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
2: காரணம் என்னன்னா, சோம்புல போக்குன ஒரே வழி என்னன்னா, நாளைக்கு இன்ஜினியர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு சுறுசுறுப்பா இருக்கணும். ஒவ்வொரு பெரியும் சுறுசுறுப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேப்பர் பாக்குறது, படிக்கிறது, பண்பறையில பேசுறது, படிப்படையில பாக்குறது, கடைக்கு போடுறது, அங்க போடுறது, அங்க போடுறது, சுறுசுறுப்பா இருந்தா தான் சோம்பலீச்சியை பார்க்க முடியும். பகல் ஒரு 6 மணிக்கு உறங்கிட்டா போறோம், உண்மையில சோம்பல் ஆயிரும். நான் போய் எக்காமல் தூங்கவே மாட்டேன். அப்படி ராத்திரி அழகா தூங்குவேன், 11 மணிலிருந்து 5 மணி அழகா தூங்குவேன். சோம்பலத்துக்கு ஒரே வழி சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா தேவையை சொல்லிக் கொண்டு வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி, வணக்கம், சபாஷ்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்,
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: பேசுங்க.
3: சோர்வை வெள்ள வழிகள் வந்து பல வழி இருக்குமா.
0: சரி,
3: அதுல வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரே வேலைய ஒரே நேரத்துல பாக்க கூடாதுங்க.
0: சரி,
3: ஏன்னா ஒரே நேரத்துல ஒரே வேலையை பார்க்கும் போது நம்மளுக்கு வாழ்க்கையே சளிப்படைய வைக்கணும்
0: இல்லையா.
3: அதனால என்ன செய்யணும், இது சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சளிப்பா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நிறுத்திட்டு தையல் தைக்கிற இடத்துக்கு போகலாம். தையல ரெண்டு துணியை தைக்கலாம். அதுவும் சோர்வா இருந்துச்சுன்னா அந்த பால்கனியில நின்று மரத்துக்கு தவளை மரங்க செடிகள் இருந்தா அதுல இந்த அணிலு, இந்த பூனை, இந்த நாய், இதெல்லாம் வந்து தெரியுங்க அந்த மரத்துலயும். என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பாக்கலாம். அந்த எறும்பு எறும்பு கூட்டங்க எங்க ஊர் எங்க வீட்டுல வந்து இந்த வால்கனியில நிறைய இருக்கும் கருப்பு எறும்பு. அதுல வந்து ஒரு பொந்து குட்டி பொந்துக்குள்ள போயிட்டு வெளியில என்னத்தையோ கொண்டுட்டு போய் உள்ள ஒட்டி வச்சுட்டு வெளியில வருங்க. அப்புறம் எதிர்த்தாப்புல வர்றவங்கள முத்தம் குடுத்துட்டு வேற போவாங்க. அதையெல்லாம் பாக்க பாக்க ஆனந்தமா இருக்கும். கொஞ்ச நேரம் அதெல்லாம் வேடிக்கை பாப்பேன். இப்படி அணிலுங்க, பூனை, இதுக மேல மாடியில போய் எல்லாம் வேடிக்கை பார்க்கும் போது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். வேற வேற வேலைகளை நம்ம பார்க்கும் போதும், வேற வேற சிந்தனைகளை நம்ம எடுத்து செலுத்தும் போதும், நம்ம சிந்தனைகள் நல்ல நல்ல சிந்தனைகளா இருந்தா அதை எழுத்து வடிவமா நம்ம புத்தகத்துல எடுக்கும் வாசிக்கும் போதும் படிக்கும் போதும் நம்மளுக்கு சோர்வே இருக்காதுங்கம்மா. இந்தியா இயங்கிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் கூடாமே நல்ல சுறுசுறுப்பா இருக்கலாம், பிறரையும் சுறுசுறுப்பாக்கலாம். ஏன்னா நம்ம சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கும் போது நம்ம பிள்ளைங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுமே, இவங்க எந்த நேரம் இப்படி இயங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இயங்கினா அடுத்தவங்களும் இயங்க வைக்க முடியும்லம்மா.
0: நம்மளை பார்த்து அவங்க கத்துப்பாங்க. சூப்பர் சூப்பர்.
3: ஆமாங்கம்மா.
0: நன்றிம்மா நன்றி, மங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி. மக்களே, இன்றைய ஆனந்த பொங்காற்றி நேரின் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். சோர்வை வெல்லும் வழிகள். மனதளவிலும் உடல் அளவிலும் நம்மளுடைய சோர்வு ஏற்படும் பொழுது, தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு களைப்பு, அதை போக்குவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதா நேர்கள் அருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களோட. அதுக்கு முன்பாக சுபமான ஒரு பாடல் உங்களுக்காக.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 7:47 ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறீங்க. சோர்வை வெல்லும் வழிகள். வணக்கம்.
1: வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் பெருகமலையிலிருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க.

0: சோம்பல் அப்படிங்கறது வேறமா, சோர்வு அப்படிங்கறது கண்டிப்பா வேறமா. கண்டிப்பா சோம்பல்ங்கிறது நமக்கு இருக்க கூடாது.
1: ஆமா ஆமா
0: ஆமா. என்ற ஐயன் திருவர் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து கெட்டு போறதுக்கு நாலு விஷயங்கள் சொல்றாரு. அதுல ஒண்ணு வந்து இந்த சோம்பல்மா. அதனால சோம்பல்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஒரு மனுஷன் கெட்டுறதுக்கு வந்து நாலு விஷயத்துல ஒரு நாலு வாகனத்துல ஒரு வாகனத்துல ஏறினாலே கெட்டு போயிடறான்னு
1: சொல்லி. ஆமா ஆமா.
0: அதுல முக்கியமானது வந்து சோம்பல் ஒண்ணு. அதே மாதிரி நவீனா வந்துட்டு சோம்பலை விட்டு உள்ள பாதுகாப்பு தேடுன்னு சொல்லி பிரார்த்தனையே பண்ணிருக்காங்கம்மா. அதனால சோம்பல் வந்து மனிதனுக்கு இருக்கவே கூடாது. ஆனா சோர்வு வந்து நம்ம அதிகமா வேலை செய்யும்போது கொஞ்சம் நேரத்தில் சோம்பல் சோர்வு இருக்கும்
1: வரத்தான் செய்யுது.
0: அந்த சோர்வை நம்ம நீக்கணும்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம வீணாகி இருக்கோம். அது சரியான நேரத்துக்கு சரியான உணவு வகைகள் நம்ம சாப்பிடறது கிடையாது.
1: சரி,
0: அதே மாதிரி ஓய்வு நேரத்துல முதல்ல ஓய்வு எடுக்கிறது கிடையாது. ஓய்வுக்கு மீறி அதிகமா தூக்கத்தை வந்து தொடர்ந்ததுனால வந்துகிட்டு அந்த நமக்கு சோர்வு உண்டாயிருதுமா. அந்த வேலை சரிவர சரியான நேரத்துக்கு நம்ம செஞ்சாலே வந்துகிட்டு சோர்வு கிடைக்காது. சோறு அடையாம நம்ம இருப்போம்.
1: சரி,
0: கொஞ்சம் அதிகமா வேலை பார்த்தா கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கலாம், பானங்களை ஏதாவது குடிச்சா கொஞ்சம் சோர்வு நீக்கிக்கலாம். மற்றபடி வந்து அதிகமா கடினமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருமா, கொடுத்தாதான் அந்த சோர்வு இல்லாம நம்ம வேலை செய்யலாம்.
1: அருமை அருமை. நன்றி நன்றி. கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, செங்கல்மயிலிருந்து கோட்டியம்.
1: ஆ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
2: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
1: சொல்லிடுறேன்.
2: அதாவதுமா, சோம்பல் வந்து நம்ம வச்சுக்கிட்டது, சோறு வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையால ஏற்படக்கூடிய ஒரு கலைப்பு.
1: அருமை. ஆமா,
2: அதனால நம்ம வந்து சோம்பலை விட்டு சோர்வா இருக்கும் போது சிறிது ஓய்வு எடுத்து நம்ம வேலைகளை செஞ்சோம்னா நமக்கு சோர்வு அப்படியே தீர்ந்து வரும். நன்றிமா.
1: நன்றி நன்றி. சுருக்கமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறீங்க. ஓய்வு எடுத்துக்கோங்க. அதிக அளவுல நம்ம எடுத்தோம்னு சொன்னா அது சோம்பலாயிரும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் 102 புள்ளியாறு. எங்கள் எப்பவுமே நேற்றும் தோறும் கார்த்திகா.
1: எம்மா,
3: அவள் பேச்சை கேட்டால் சோர்வும் வராது தூக்கமும் வராது. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். எப்படி இப்படி ஏசி ரூம்ல இன்னும் சில்லுன்னு இருக்கே, நீங்க பாடினது கேட்டு.
3: வேற நீங்க உற்சாகம், நாங்க உற்சாகம் கொடுத்தா மேடம் சோர்வே வராது. சோர்வு ஏன் வருது? எப்பவும் கலகலப்பா இருந்தா சோர்வே வராது மேடம்.
1: அப்படியா? எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள் தோட்டத்துல வசந்தா?
3: ஆமா, தோட்டத்துல வந்து நம்ம இப்ப எந்த ஒரு வேலை செய்யணும், நம்ம அதை இன்ட்ரெஸ்டா செய்யணும் மேடம். ஏன் வேண்டாம் இப்ப செவத்தை நிறுவ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சோர்வு அடைய கூடாது. அதை உற்சாகமா செய்யணும்.
1: எப்ப செஞ்சாலும் சந்தோஷமா செய்யணும்.
3: ஆமா, அதை ரசிச்சு செய்யணும், அப்பதானே மேடம் சோர்வு வராது.
1: ஆமா ஆமா.
3: வேற பாத்தீங்கன்னா நல்ல நகைச்சுவை கேட்கணும், அதே நகைச்சுவை நம்ம பண்ணவும் செய்யணும். மற்றவங்க நல்ல நகைச்சுவையா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வீட்டுல இருந்தாலும் வெளியே காட்டிக்க கூடாது. ஏன் பாலிசி அப்படிதான் எவ்வளவு வெளியே காட்டிக்க மாட்டோம். நல்ல ஜாலியா இருப்போம். நம்ம இருக்க அடிப்ப வசனம் இருக்கா, அந்த இடம் கலகலப்பா இருக்கணும். அப்படிதான் இருப்ப. வேற நல்ல பாடல்கள் கேட்பேன், மனசுக்கு இதமான பாடல்கள் கேட்பேன். நம்ம நம்ம நிகழ்ச்சி அனுப்பிச்சு ஒவ்வொரு நேர்கள் பேசுறத பார்த்தாலே சோறு வராதே மேடம். வரும் சாயங்காலம் போடுறது 4 மணிக்கு. இது அந்த பொதிகை தும்பி, அது எந்த துக்கமா இருந்தாலும் அந்த பொதிகை தும்பி கேக்குறவங்க வந்து சோர்வு வராது மேடம்.
1: சூப்பர் சூப்பர்.
3: அதனால நம்ம நிகழ்ச்சி கேட்டாலே ரொம்ப சோர்வு ஒண்ணும் வராது, நகைச்சுவை நிறைய கேட்கணும். மனதுக்கு மனசு எப்பவும் இன்பமா வச்சிடணும்.
1: அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி.
3: மேடம் வந்தாலே சோர்வு வராது.
1: கடைசி போட்டிங்க பாருங்க, ரெண்டு கூடுதலா எக்ஸ்ட்ரா.
3: உடம்பு சரியாக்கா?
1: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அன்புக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம் நேயர்களோட. அதற்கு முன்பாக ஒரு பாடல்.

0: 9:57 மகத ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 இந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர்களை சந்திச்சிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம். முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம் நான் அதிகாலையில் டெய்லர் மேடம். நான் வீட்டில் தப்பனா?
0: சரி.
1: அதிகாலையில எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு வைக்க உட்காந்துருவேன். பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி வந்தா கொஞ்சம் டயர்டா இருக்கும். சோறு வரும். ஒரு 10 நிமிஷம் படுத்து எழுந்திருப்பே. 10 நிமிஷம் தான் சொல்லிக்கிடுவேன்.
0: சரி.
1: அதுக்குள்ள நான் மனசுக்குள்ள சொன்னா டக்குன்னு அதை எழுந்திக்கலாம்ல. பத்து நிமிஷம் படுக்கணும். அதுக்கு மேல படுக்கக்கூடாது. ஜோதின்னு படுத்துக்கிடுவேன். 10 நிமிஷம் ஆனது டைம் பார்த்துட்டு எந்திரிச்சு மறுபடியும் ஒரு ஜூஸ் குடிப்பேன். கொஞ்சம்

0: சாப்பிட்டுருந்த மற்ற ஜூஸ்ல எனக்கு சேராது. இந்த எலுமிச்சை பழுத்து நல்லா பணம் இந்த பணக்கால் கண்டு போட்டு குடிச்சுட்டு புத்து நிமிஷம் மேடம் இந்த வேலையை 2 மணி நேரம் 3 மணி நேரம் புத்து நிமிஷோட வேலையை முடிப்பேன் மாதிரி தையல.
1: ஆனா பேச மாட்டேன்றாங்க ஏதோ கோவத்தில் இருக்கிறாங்க போட்டு கோச்சிக்கிட்டோம். ஓகே மக்களே, ஆனந்த பூங்காற்ற நேரில் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் சோர்வை வெல்லும் வழிகள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக ஏற்படும். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி சோர்வு அப்படிங்கிறது ஏற்படுறது உண்டு. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து நீடித்தா மட்டும்தான் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அந்த சோம்பேறித்தனத்துக்குள்ளே போகாமல் தடுக்கிறது தான் இந்த சோர்வை வெல்லக்கூடிய வழிகளாக நாம் பார்க்கக்கூடியது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியது, உடலுக்கு வலிமை தரக்கூடியது எதுவோ அதை செஞ்சால் அந்த சோர்வு வந்து போயிடும். அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு கேட்கும் போது பாட்டு கேட்குறது, நடனம் ஆடுறது, நகைச்சுவையாக பேசுறது, உறவுகளோட கலந்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேர்கள் சொன்னாங்க. இது எப்படியோ எல்லா சமயத்திலையும் சோர்வோடு இருக்கிறத விட அந்த சோர்வை வெல்லக்கூடிய வழிகளை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பங்கேற்று கருத்துரைத்த அன்பு நெஞ்சங்களுக்கும் கேட்டு ரசித்த நெய் நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்வது நிலைப்பான் மலை 102.6. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பால்களை வழங்குறதுக்காக மகிழ்வோடு காத்திருக்கிறாங்க உங்கள் சசிகலா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை இனி கேட்கலாம் உங்களின் விருப்ப பாடலை. ஊரே கேட்கும் மனம் இருந்தே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணுமா? கால் பண்ணுங்க 0462251132 மற்றும் ஒரு 0462251133. நிகழ்ச்சியில் நிறைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யார் விருப்ப பாடலை கேட்குறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: என்ன
1: பாடல் வேணும்
2: வெற்றி
1: கொடி கட்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க, பாடல் கொடுத்துடலாம். நன்றி சார்.
2: நன்றி.
1: இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. ரெண்டாவது நேயருக்கு கேள்வி. அடுத்து என்ன, எந்த நேயர் வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, அதோட நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலையும் எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப தெரிஞ்ச கேள்வியாகவும் இருக்கலாம், தெரியாத கேள்வியாகவும் இருக்கலாம். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதாக இருக்கும். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதிலை யோசிச்சுட்டு பாடலை கேட்க ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியில் இந்த நேருக்காக இது பாடல்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை தான் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேர அன்பாத்தெல்லாம் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புள்ளிநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: பாடல்
0: கேக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தீங்க, கேள்வி கேக்கல. கேக்குறேன், இப்ப கேக்குறேன், திரும்பவும். சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபி சேது பிள்ளை, ஆப்ஷன் பி சுந்தரம் பிள்ளை.
1: சுந்தரம் பிள்ளை.
0: தவறான ஆன்சர் ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. ஆன்சர் என்னங்கறத நான் சொல்றேன். நன்றி, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி நன்றி. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை. இந்த நிறைய எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ராபி சேது பிள்ளை அந்த பேருக்கே வந்து ஒரு விளக்கம் வந்து சொல்கிறாங்க. ரா அப்படிங்கிறது நம்மளுடைய திருநெல்வேலியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசவல்லிபுரம், அதுக்கு தான் வந்து ரா. பி வந்து பிறவி பெருமான் பிள்ளை, இது வந்து சேது பிள்ளை அவங்களுடைய அப்பா தந்தையோட பேர். ராசவல்லிபுரம் பிறவி பெருமான் பிள்ளையை தான் வந்து சுருக்கி ராபி அப்படின்னு சொல்லுவாங்க. சேது பிள்ளைன்னு ஏன் அவங்களுக்கு பேர் வச்சாங்கன்னா, ராமேஸ்வர சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க அவங்களுடைய அதிகாலத்தில் அவங்க குடும்பத்தில், அதனால் சேது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பேர். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை. அந்த ராபி அவங்களுக்கு ஏன் சேதுன்னு வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வரக்கூடியவங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். கும்பி என்பதன் பொருள் என்ன? கும்பி என்பதன் பொருள் என்ன? பதிலை யோசிச்சிருங்க. இப்போ உங்களுக்காக பெரிய பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 10:55 134வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெற கேட்கலாம். இன்று நண்பகல் 12:10-12:50 ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் என்ன தலைப்பில் பேச போறீங்கன்னா, புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில பாடல் கேட்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? உடையாம்புலியிலிருந்து பத்மா. எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? அந்த பாடல் பாடல் கேட்டலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், கும்பி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: வயிறு.
0: நிறைய இலக்கியங்கள்லாம் படிப்பீங்களா என்ன? அவங்க வந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. சங்க இலக்கியத்தில் கும்பி அப்படிங்கிறதுக்கு அந்த வயிறு அப்படிங்கிறது தான் அர்த்தமாக சொல்லப்படுது. கரெக்டாக சொல்லிட்டீங்க பத்மாமா, வாழ்த்துக்கள். சரியா? சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டுக்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி.
0: அடுத்து நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய பாடல் கேட்கக்கூடிய நேருக்கு பதிலோடு நீங்கள் வரணும், நாங்கள் வந்து கேள்வி கொடுக்குறோம். ரொம்ப எளிமையான கேள்வி தான் இந்த வாரம். அடுத்த வாரம் உங்களுக்கு காலையில் கஷ்டமான கேள்வியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன். தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சந்திக்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சந்திக்கும் இடம் எது? பதில் யோசிச்சுட்டே பாடல் கேட்குற தயாராங்க இந்த நேருக்காக. இந்த பாடல் இன்றைக்கு என்னமோ நிகழ்ச்சியில் நேர்கள் பெரிய பெரிய பாட்டாக கேட்குறாங்க. போன பாடல் 8 நிமிடம், இந்த பாடல் 6 நிமிடம். கேட்டு வந்துடலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள செனாப் ரயில் பாலம் பற்றின அரிய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. கார்த்திகா நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்க இருக்கிறாங்க, தவறாம கேளுங்க. மனமுருமதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சசிகலாவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கடுக்கார் விஜயம் பேசுகிறேன். நலமாக இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், அனைவரும் நலமா இருக்கும். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சி?

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள செனாப் ரயில் பாலம் பற்றின அரிய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. கார்த்திகா நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்க இருக்கிறாங்க, தவறாம கேளுங்க. மனமுருமதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சசிகலாவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாத்திக்கடுக்கார் விஜயம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், அனைவரும் நலமா இருக்கும். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு படம் வந்து சின்னவர், பாடல் வந்து அந்தியிலே வானம் சந்தனம் தான் போடுது, அந்த பாடல் கொடுங்க.
0: கொடுத்தரலாம். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சங்கமிக்கும் இடம் எது அப்படின்னு?
1: எங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்களா?
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? ராமேஸ்வரம், கன்னியாகுமரி.
1: முக்கடல் சந்திக்கிறீங்களா? கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்.
0: நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சங்கமிக்கும் இடம் எது அப்படிங்கிறப்போ அவங்க கன்னியாகுமரின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்தியாவின் தென்கோடி முனைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை கன்னியாகுமரிய. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த மூன்று கடலும் வந்து சங்கமிக்கிற இடம் தான் கன்னியாகுமரி. விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, அதோட பழமையான பகவதி அம்மன் கோவில், சூரிய உதயம், அஸ்தமனம், இதெல்லாம் சிறப்பாக இருந்தால் கூட சில மாதங்களுக்கு முன்னால் கண்ணாடி பாலம், அது மூலமாகவும் நம்ம வந்து கடல் காட்சியை ரசிக்கிற வகையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா. பேருந்தில் போகும்போது உயரமாக ஏதோ இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தா கடல் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் அந்த பக்கம் போகும்போது போய் பார்த்துட்டு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர்கான கேள்வி, ஏலக்காயில் இருக்கும் எண்ணெயின் பெயர். ஒவ்வொரு பொருளில் இருந்தும் ஒவ்வொரு எண்ணெய் எடுப்பாங்க, ஏலக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு என்ன பெயர்? இப்போ இந்த நேயருக்காக இந்த பாடல் தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியா 10:36 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஓ

0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தென்காசிலிருந்து ரவி மேடம்.
0: சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நினைவு ஒரு சங்கீதத்திலிருந்து ஏத்த மையா ஏத்தம் பாட்டு.
0: அந்த பாடல் கொடுத்துடலாம். ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், ஆன்சர் தெரியுமா? ஏலக்காயில் இருக்கும் எண்ணெயின் பெயர். ஆப்ஷன் ஓலடைல், வாலடைல். எது ஆன்சர்? வாலடைல் இல்லை, ஓலடைல் தான் கரெக்ட் ஆன்சர்.
1: அப்படியா?
0: ஆமாம். நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.

0: நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ எள்ளிலேருந்து நல்லெண்ணெய் வரும், நிலக்கடலையிலேருந்து கடலெண்ணெய் வந்து தயாரிப்பாங்க, தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய், அதே போல் ஏலக்காயிலேருந்தும் இந்த ஓலட்டைல் அப்படிங்கிற ஆயில் வந்து தயாரிக்காங்க. அரிசியோட உமி இருக்கு இல்லையா, அதில் கூட வந்து ஆயில் இப்போ தயாரிக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அந்த நேயருக்காக பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: பாடலை போடுறதுனால நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. தமிழ்நாட்டில் காப்பி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் காப்பி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? பதில் சொல்றதுக்கு பாடல் கேட்க நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, வடசிறந்தூர் மாணிக்கவாசன் பேசுறேன்.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: காலை நேரம் வணக்கம். படம் வந்து ரகசிய போலீஸ், பாடல் வந்து மயில் தோகை அசைத்தார். அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: போட்டுலாம். கேள்வி கேட்டனே, தமிழ்நாட்டில் காப்பி ஆராய்ச்சி நிலையம் எங்க உள்ளதுன்னு?
1: தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி நிலையமா?
0: தமிழ்நாட்டில் காப்பி
1: காப்பி எஸ்டேட்னா
0: ஆராய்ச்சி நிலையம் எங்க உள்ளது?
1: குன்னூர்.
0: இல்ல, நானா ஆப்ஷன் கொடுக்கட்டுமா?
1: கொடுங்க.
0: ஆப்ஷன் ஏ வந்து ஏற்காடு, ஆப்ஷன் பி கொடைக்கானல்.
1: ஏற்காடு.
0: ஏற்காடு பதில் வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி.
0: அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது? இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது? இந்த நேயருக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்கு.

விண்வெளி முதல் விளையாட்டு செய்திகள் வரை விரைவாய் வீடு வந்து சேர்க்கும் ஆலோசகன். இது உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டத்தில்.

கொல்லிட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நாம் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி பதில் சொன்ன நேர்கள் உடையாம்புலி பத்மா அவர்கள், தர்மபுரி விஜய் அவர்கள், வடக்கு கர்மனூர் மாணிக்க வாசகம் அவர்கள். நிகழ்ச்சியில் பதில் சொன்ன நேர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சர்வதேச திரைப்பட விழா நடக்கக்கூடிய இடம் சொன்னாலே நம்ம கோவா, அதோட தலைநகர் பனாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோவா தான். இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் கோவா.

நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் 134வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு மூன்றாவது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமும் உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமும் ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார். என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டவங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது, எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
0: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி

0: போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
1: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல. சில வேளைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் ஒரு வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. தைரியமாக இரும்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோடய பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
0: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 ஆண்டில் நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால் செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போது நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
0: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17க்கு கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
0: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ்கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
0: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில்

தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000-க்கும் அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது.
அந்த குழந்தைகளுக்கு மட்டும்

நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவில்

விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கை இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை. தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே

0: வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: நேரம் 12:04. ஆகாஷ்வாணி.
1: மருமகளே, என்னம்மா? இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐ ல இருந்து?
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்கலாம். பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதியே. ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் பல தலைப்புகளில் சிநேகிதிகள் தங்களோட கருத்துக்கள், ஆலோசனைகள், அனுபவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு. நீங்கள் முத முதல்ல புகுந்த வீட்டுக்கு போகும்போது உங்களை பாராட்டியிருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக பாராட்டியிருப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கின அந்த பாராட்டு என்ன, எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல, நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இதை பற்றி நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக உங்கள் கூட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
2: நான் உங்கள் செல்லத்தொழி கார்த்திகா.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள சிநேகிதிகள் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்கள் 0462-256-1133-2,
2: 0462-256-1133.
1: சொல்லுங்க கார்த்திகா, நம்ம சிநேகிதிகளுக்கு முதல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துடலாமா?
2: கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஏன்னா திருமணமாகி முதல்ல புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கும். நாம இவ்வளோ நாள் இருந்த வீட்டை விட்டு போயிட்டோமே, நம்ம என்ன செஞ்சாலும் அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்பா ஓகேன்னு சொல்லுவாங்க, தம்பி தங்கச்சிகள்லாம் நம்ம அக்கா அப்படின்ருவாங்க. ஆனால் நாம இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு நபர்களோட வாழ போகிறோம். நம்மளுடைய செய்கைகள் வந்து சரின்னு சொல்லுவாங்களா, தப்புன்னு சொல்லுவாங்களா, அதை தாண்டி பாராட்டுவாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். இருந்தா கூட வாங்கியிருப்போம், அது மறக்க முடியாததான் இருந்திருக்கும்.
1: கண்டிப்பா
2: அதைத்தான் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில சிநேகிதிகள் சொல்ல போறாங்க.
1: அனைமா, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலை தொடர்ந்து சிநேகிதிகள்கிட்ட நம்ம பேசலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்,

ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. புகுந்த வீட்டில் உங்களுக்கு கிடைச்ச முதல் பாராட்டு என்ன அப்படிங்கிறத நிறைய ஸ்நேகிதிகள் யோசி

0: சமைச்சிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்
1: ஆமா ஆமா மதிய சமையல் சமைச்சுக்கிட்டே என்ன
0: இல்லையா?
1: செஞ்சு கொடுத்தாலும் பாராட்டுன்னு ஒன்று வந்ததே இல்லையே, இதில் முதல் பாராட்டு வேறையா அப்படின்னு மக்கள் ஆர்வமாக யோசிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு
0: இருப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, அந்த மாதிரி திருமணம் ஆகி வீட்டுக்கு போறவங்களை வந்து பாட்டு பாடுறது, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சியன் கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே, தங்கச்சியன் கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே அப்படின்னு வந்து அழகா அந்த ஒவ்வொரு விஷயமும், மாமியார் மருமகள் எப்படி இருக்கணும், மற்றவங்களை எப்படி அனுசரிக்கணும், இந்த மாதிரி அந்த பாடல்ல ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருப்பாங்க.
1: பாருங்க, பெண்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்களுக்கு எல்லாம் சொல்லல
0: அப்படியா? இல்ல, அவங்களுக்கு சொன்னாலும் எங்களுக்கு சொன்னாலும் ஒண்ணுதான்.
1: அது சரி.
0: நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், பாட்டு சூப்பர்.
0: பாட்டு சூப்பரா? சரி,
1: யார் பேசுறீங்க?
2: ஆறுமுகம்பட்டி
1: சாந்தி சொல்லுங்கம்மா.
2: எங்க வீட்டுல எங்க அத்தை என்ன எப்பவுமே பாடத்தான், எங்க அத்தை என்ன
1: பாருங்களேன்,
2: எங்க அத்தை எப்பவுமே என்ன நல்லா கூப்பிடுவா, சாந்தி தண்ணி நல்லா கூப்பிடுவா.
1: பேரே பிடிச்சிருக்கும் போல
2: ஒண்ணுமே செய்யாது.
0: சரி, நீங்க முத முதல்ல வீட்டுக்கு போவீங்களா திருமணம் ஆகி? அதுல ஒரு முதல்ல திருமணமாகி முத முதல்ல நீங்க வந்து கணவரோட வீட்டுக்கு போகும்போது, அந்த புகுந்த வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஒரு மாதங்களுக்குள்ளேயோ அல்லது ஒரு ரெண்டு மாதங்களுக்குள்ளேயோ ஏதோ ஒரு யாராவது உங்களை வந்து நல்லா சமையல் பண்றியே, சூப்பரா பண்றியே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லிருப்பாங்கல்ல?
2: ஆமா, எங்க மைனி சொல்லுவாங்க.
0: அந்த பாராட்ட சொல்லுங்க.
2: எங்க மைனி வந்து வந்து சின்ன பாப்பா வந்து பிள்ளைய பூரா சின்ன சின்ன பிள்ளைய, ஒரு ஒரு 25 வருஷம் பொருத்தங்கிட்ட ஆகுது. அப்ப வந்து பிள்ளைய பூரா சின்ன சின்ன பிள்ளைய லீவுக்கு வந்து நிக்கும்.
1: சரி,
2: அப்ப எல்லாரும் எங்க மைனி வந்து நல்லா இருக்கு சாப்பாடு, பிள்ளைங்களாம் நல்லா இருக்கு, பிள்ளைங்களுக்கு பணிஞ்சு பணிஞ்சு கொடுப்பாரு.
1: உங்க சமையல
2: அதனால சாப்பாடுகளுக்கு எதுலயுமே எங்க அத்தை என்ன குறைய சொல்லாம, எங்க மைனியும் 3 மைனி முத்து
1: தான். அதே
2: மாதிரி என் தங்கச்சி, என் தங்கச்சி பிள்ளைய எல்லாருமே நல்ல, அவன் எங்க தங்கச்சி மைலாம் சொல்லுவான், எங்க சாந்தியம்மா சமையல் நல்லா இருக்கு அப்படிமா.
1: சூப்பர் சூப்பர்.
2: என் தங்கச்சி சொல்லுவான்,
1: பாருங்க அவங்க போய் சமையல் அசத்தி இருக்கிறாங்க. அவங்க மைனி நாத்தனாரு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பாராட்டு வாங்கியிருக்காங்க.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சின்ன கவுண்டர் படத்துல இருந்து

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
7: பெண்கள் போற்றும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிநேகிதியே, புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கே நம்ம சிநேகிதிகள் இவ்வளவு தயங்குறாங்கன்னு தெரியல. மறுபடியும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பரை சொல்லிடுறேன். 0462-256-1133-2.
8: 0462-256-1133.
7: சொல்லுங்க கார்த்திகா, உங்களுடைய அனுபவம்.
8: புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு, 10 வருடத்துக்கு மேல ஆச்சு திருமணமாகி, அந்த நினைவுகள் தான் கொண்டு வர்றீங்க.
7: சரி,
8: இப்போ போய் சொன்ன மாதிரி 1 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடி சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா வீட்டில் அந்த அளவுக்கு சமைச்சு பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
7: சரி,
8: அங்கே போய் சமையல் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா வீட்டில் மிக்சி கிடையாது, அம்மி தான் உண்டு.
7: சரி,
8: அப்போ மிக்சியில் அரைச்சி தான் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தர் வராங்க, அவங்ககிட்ட பேசலாம் நினைக்கிறேன்.
7: வணக்கம். வணக்கம், இனிப்புல யார் இருக்கீங்கம்மா?
9: பார்வதி இருக்கிறப்பா.
8: பார்வதி, எங்க இருந்து பேசுறீங்க பார்வதி? ஹலோ,
7: எந்த ஊர்ல இருந்து? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, யாரோ ஒருத்தங்க மிமிக்ரி பண்ணி பேச முயற்சி பண்ண மாதிரி தெரியுது.
8: என்னைய பேச விடாம உள்ள வந்த மாதிரி தெரிஞ்சது.
7: சூப்பர்.
8: ஆமா, அப்ப வந்து அம்மி, அம்மா வீட்டுல வந்து அம்மி தான் உண்டு, அம்மியில அரைச்சுதான் சமையல் பண்றது வழக்கம்.
7: சரி.

0: மிக்ஸி எனக்கு இயக்க தெரியாது அப்படிங்கிறதுனால, இல்லை நான் இன்னும் இந்த காலத்து பொண்ணாக இருந்துட்டு மிக்ஸி இது பண்ண தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது ஒரு தயக்கம் பயம். அதுக்கப்புறமா அம்மியில் அரைச்சி சமையல் பண்ணி வச்சேன்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு ருசியாக இருந்துச்சு. அம்மியில் அரைச்சி சாதம் வந்து குழம்பு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, பரவாயில்ல அம்மியில் அரைச்சி வச்சுருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டு.
1: உண்மையிலே உண்மையிலே, அதாவது நிறைய பேருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா, நிறைய வீட்டில் வந்து அம்மியில் அரைச்சிருக்க மாட்டாங்க இப்போ உள்ளவங்கலாம். அப்பவும் போய் திடீர்னு ஒரு மாமியார் வீட்டில் போய் அந்த அம்மியில் அரமா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
0: அது சரி,
1: ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மாற்றி.
0: ஆமாம், அப்படியே மாற்றம்.
1: ஆமாம்,
0: ஃபுல்லாகவே வந்து இயற்கை உபகரணங்கள் அதை வச்சு தான் வந்து வீட்டில் அம்மா வீட்டில் எல்லா வேலைகளுமே செய்கிறது உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், அதெல்லாம் அதிகமாக உபயோகித்தது இல்லை. ஆட்டுகளில் தான் மாவாட்டுறது, அம்மியில் தான் மசாலா அரைக்கிறது அப்படின்னு இருக்கும்பொழுது,
1: சரி சரி,
0: அதில் செஞ்சு கொடுக்கவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருக்குதே அப்படின்னு பாராட்டினாங்க.
1: சூப்பர் சூப்பர். சரி, அடுத்து வரக்கூடிய ஸ்நேகிதி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம்.

0: வேலைகளுமே செய்கிறது உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், அதெல்லாம் அதிகமாக உபயோகிச்சது இல்லை. ஆட்டுகளில் தான் மாவாட்டுறது, அம்மியில் தான் மசாலா அரைக்கிறது அப்படின்னு இருக்கும்பொழுது
1: சரி சரி
0: அதில் செஞ்சு கொடுக்கவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருக்குதே அப்படின்னு பாராட்டினாங்க.
1: சூப்பர் சூப்பர். சரி, அடுத்து வரக்கூடிய ஸ்நேகிதி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
0: ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
2: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேங்க. யாருங்க பேசுறீங்க?
2: நாங்க பழவூர்ல இருந்து பார்வதி.
0: பழவூர் பார்வதி. பேசுங்க.
2: நான் இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம்.
0: சரி.
2: சென்னையில இருந்து.
0: சரி.
2: இங்க எல்லாமே அம்மிதான்.
0: ஓ,
2: அதனால சட்னி
0: முதல் பாராட்டு பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு புகுந்த வீட்டுல கிடைச்ச முதல் பாராட்டு என்ன?
2: எங்க வீட்டுல பெரிய இல்ல, எங்க வீட்டுல பெரிய ஃபேமிலி. மாமியார் எதுக்கு எடுத்தாலும் பாராட்டுவாங்க, ஆனா இப்ப யாரும்.
1: சரி, உங்களுக்கு கிடைத்த முதல் பாராட்டு என்ன, அதை சொல்லுங்க. நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கு. முத முதல்ல உங்களை பாராட்டி இருப்பாங்கல்ல? ஏதாவது ஒண்ணு எடுத்துடுங்களேன்
0: பின்னாடி. உங்களை பேச வைக்கிறதுக்கு பின்னாடி பல முயற்சிகள் நடக்கும் போலயே. அப்படியா? சந்தோஷத்துலயா? சூப்பர் சூப்பர்.
1: நன்றிமா, நன்றி.
2: நன்றி
0: நன்றி.
1: பரவாயில்ல, அதான் அவங்க நிறைய அனுபவம் இருக்குது. டக்குன்னு கேட்டவொடனே எதை சொல்லுதுன்னு தெரியலையப்பா.
0: பின்னாடி இருக்கிறவங்க வேற 10 பாயிண்ட் எடுத்து கொடுக்காங்க, எந்த பாயிண்ட் சொல்றதுன்னு தெரியல.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் அனுபவம். அடுத்து யார் பேச போறா? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்கம்மா.
1: பேர் மல்லிகா சார்.
0: மல்லிகா, சொல்லுங்க, புகுந்த வீட்டில் கிடைச்ச உங்களுடைய முதல் அனுபவம் என்ன? பாராட்டு, முதல் பாராட்டு.
1: பாராட்டு ரொம்பவே கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு.
0: சொல்லுங்க, அதுல உங்களுக்கு முத முதல்ல கிடைச்சது என்ன, ஞாபகம் இருக்கா?
1: முத முதல்ல கிடைச்சது ஞாபகம் இருக்குது. அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க.
0: யாரு?
2: ஹஸ்பண்ட். சரி,
1: அது எப்படி சாரி வாங்கி கொடுத்தாங்க.
2: சரி,
1: என்ன
2: பாராட்டுனாங்க? என்ன செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லி,
1: நல்ல குடும்ப பொருள்னு சொல்லி பாராட்டுனாங்க.
2: என்ன செஞ்சு கொடுத்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேக்குறோம்.
1: அதுவா? அதுவா மேடம்,
2: சமையல் தான்.
1: ரசம் சாதம், ரசம் சாதம், அப்புறம் நான்வெஜ்.
2: ஸோ அதெல்லாம் சமைச்சு கொடுத்து பாராட்டு வாங்கியிருக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு தாங்க பதில் சொல்கிறாங்க, ஏன் பின்னாடி பேசவே விட மாட்டேன்றாங்கன்னு. சூப்பர் சூப்பர், நன்றிப்பா மல்லிகாம்மா, அவங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம்.
0: ஸோ அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் லைனில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் 12:40 நமக்கு வந்து தமிழில் செய்திகள் இருக்கிறதால அதனை தொடர்ந்து 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
0: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
1: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
0: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
1: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்கள்

0: நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6,00,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4-மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு CV ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு CV ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர்

திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
9: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 12:51 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க சிநேகிதே நிகழ்ச்சி.
10: புகுந்த வீட்டுல கிடைத்த முதல் பாராட்டு யார் என்ன சொல்ல போறாங்க? வந்துட்டாங்க அடுத்த சிநேகிதி, கேட்டலாம். வணக்கம். வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
9: ஹலோ.
10: இன்னும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க.
9: ஹலோ, வணக்கம். முதல் பாராட்ட லைன்ல வந்தாமா யோசிக்கிறது?
10: பரவாயில்ல, என்ன இப்பதான் விடியுதுன்னு
9: நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவங்க
10: இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ,
9: சரி நீங்க சொல்லுங்களே பாப்போம். புகுந்த வீடு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தானே உண்டு.
10: அதான் கேட்டேன்.
9: அதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையில, திருமணம் முடிஞ்சு நீங்க போகும் பொழுது உங்களுடைய மனைவி வீட்டுல யார்கிட்ட வாங்கினீங்க முதல் பாராட்டு? என்ன பாராட்டு?
10: முதல் பாராட்டுன்னு சொல்ல முடியாது. எந்த விஷயத்துலையும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருங்க, இப்படி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, வீட்டில் சில விஷயங்கள், உதாரணத்துக்கு சில இடத்துல வந்து சார்ஜர் போட்டே இருக்கும், ஃபோனில் சார்ஜ் ஏறாது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்டார்டிங்கில். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஓகேப்பா, அவங்க இப்படிதான் இருப்பாங்க பிள்ளைக, நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு நல்ல ஒரு எண்ணமாவே அது இருக்கலாம்.
9: சின்ன சின்ன விஷயத்தையும் கவனமா பார்த்து நோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க.
10: அடுத்த சிநேகிதிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா.
9: ஹலோ, வணக்கம். சரிதான், நல்ல விளையாட்டா இருக்குதே. ஹலோ,
10: சரி, ரைட், ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரிங் எடுத்துக்கிட்டது வந்து, அது வந்து நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்களவுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு பாராட்டெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
9: அப்படிலாம் இல்லை, பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பிறந்த வளர்ந்த வீட்டில் வந்து நம்மளை பற்றி நல்லா தெரியும், அதனால இயல்பாக வந்துடும். ஆனால் திருமணமாகி போகக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், அவங்கக்கிட்ட நம்ம வாங்கக்கூடிய பாராட்டு வந்து மிகப்பெரியது.
10: கண்டிப்பாக, கண்டிப்பாக,
9: அது வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்க விஷயம்தான்.
10: பரவாயில்ல, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சிநேகிதிகள்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா, அல்லது யோசிச்சுட்டே இருக்கிறாங்களான்னு தெரியல. சரி, யோசிச்சுட்டு நீங்கள் அப்படி ஏதாவது யோசிச்சுன்னா கடிதம் மூலமாக கூட
9: உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து சொல்லலாம்,
10: நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம் இல்லையா.
9: இதே நிகழ்ச்சியில் என்னால் பங்கேற்க முடியல, ஆனால் கூட நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அப்படி நீங்கள் நினச்சதை கடிதம் மூலமாக நீங்கள் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்தலாம்.
10: ஸோ இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, சைவம் படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வைத்துள்ள கூட்டு நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. தொடங்கப்பட்டதிலிருந்து 4 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. செல்வமகள் சேமிப்பு திட்டம் செயல்படும் விதம் பற்றி தெரிந்து கொள்வோம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது ஒரு குறைந்த இடர் கொண்ட வைப்பு திட்டமாகும். இதில் அசல் தொகைக்கும் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்பட்டு ஆண்டுதோறும் செலுத்தப்படும் வட்டிக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த திட்டத்தில் தற்போதைய வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% ஆகும். செல்வமகள் சேமிப்பு திட்டமானது பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு பெண் குழந்தையின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வி, நிதி பாதுகாப்பு மற்றும் தன்முனைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இந்த முயற்சி பெண்களின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதோடு எதிர்காலத்தில் தற்சார்பு நிலையை அடையும் தொலைநோக்கு பார்வைக்கும் பங்களிக்கிறது. செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கினை பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் தங்களது பெண் குழந்தைக்காக எந்த ஒரு இந்திய அஞ்சல் அலுவலகத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு பொதுத்துறை வங்கியின் கிளையிலோ மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறை வங்கிகளிலோ கணக்கை திறக்கலாம். பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து 10 வயது ஆகும் வரை எந்த நேரத்திலும் இந்த கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு 1 கணக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்குகளை திறக்கலாம். இருப்பினும் இரட்டையர்கள் அல்லது அதற்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில் உரிய பிறப்பு சான்றிதழ்களுடன் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டு 2-க்கும் மேற்பட்ட கணக்குகள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த கணக்கை இந்தியாவில் எந்த இடத்திற்கும் மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை இந்த கணக்கை பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் நிர்வகிக்கப்படுகிறது. இது சேமிப்பை கண்காணிக்கவும் குழந்தையின் கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு நிதி திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் பாதுகாவலருக்கு உதவுகிறது. 18 வயதை அடைந்தவுடன் கணக்கு வைத்திருப்பவர் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் கணக்கை தானே தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். SSY கணக்கை தொடங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். சுகன்யா சமிருதி கணக்கு திறப்பு படிவமானது வங்கிகள் அஞ்சல் அலுவலகத்தில் கிடைக்கும். பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் எண், வருமான வரி விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நிரந்தர கணக்கு எண் அல்லது படிவம் 60. இந்த ஆவணங்கள் மூலம் கணக்கை தொடங்க முடியும். பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் SSY கணக்கில் குறைந்தபட்ச ஆரம்ப வைப்பு தொகையாக 250 செலுத்தி தொடங்கலாம். மொத்த வருடாந்திர வைப்பு தொகை வரம்பானது 150,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கணக்கு திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் வரை வைப்பு தொகை செலுத்தலாம். ஒரு கணக்கு வைத்திருப்பவர் முந்தைய நிதியாண்டின் இறுதியில் உள்ள இருப்பில் 50% வரை கல்வி நோக்கங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம். கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது பூர்த்தியானாலோ அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலோ இவற்றில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது இந்த வசதி கிடைக்கும். விண்ணப்பிக்க கணக்கு வைத்திருப்பவர் உறுதி செய்யப்பட்ட சேர்க்கை அனுமதி சீட்டு அல்லது தேவையான செலவுகளை குறிப்பிடும் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கட்டண சீட்டு போன்ற தொடர்புடைய ஆவணங்களுடன் ஒரு முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப பெறும் தொகையை மொத்தமாகவோ அல்லது தவணைகளாகவோ எடுக்கலாம். இருப்பினும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே திரும்ப பெற முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் திரும்ப பெறப்படும் தொகையானது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையான கட்டணங்கள் மற்றும் செலவினங்களை விட அதிகமாக இருக்கக்கூடாது. செல்வமகள் சேமிப்பு திட்டம் நாடு முழுவதும் உள்ள

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைபண்பலை 102.6 இனி கேட்கலாம். நலம்தானா?
2: உலக புகையிலை எதிர்ப்பு தின நாள் சிறப்புரை வழங்குபவர் புகையிலை தடுப்பு அலுவலர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
3: பள்ளி குழந்தைகள் இந்த பழக்கம் வந்து சிறுபருவத்திலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்ட்டையுமே பரவலாக இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் 10 வயசு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்கிட்ட இருந்தே வந்து இந்த பழக்கம் வந்து ஏற்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பருவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாது. புதுசாக ஏதாவது ஒன்று பார்த்தோன்னே அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பும் வந்து அவங்களை வந்து அதை பயன்படுத்துறதுக்கு தூண்டுது. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து பிறக்கும் போது எதுவுமே தெரியாது, அவங்கள சுற்றி அவங்க பார்க்குற விஷயங்கள் தான். இப்போ ஒரு பெரிய வயசு அண்ணமார்கள்லாம் வந்து அவங்க ஏரியாவில் உள்ள அண்ணமார்கள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு பயன்படுத்துறதுனால அவங்கள வந்து பார்க்குறம்போது இந்த அண்ணா என்ன டெய்லி இப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தில் இப்போ நம்மளும் பயன்படுத்துகிறோம் போல், அதில் என்ன இருக்குது அந்த ஆர்வம். 4 பேர் அவங்கள்ட்ட உரையாடும் பொழுது இந்த மாதிரி புது புது பழக்கங்களை வந்து அவங்க பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம், அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வமே இது வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்க அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஒவ்வொரு வருடமும் மே 31st உலக புகையில எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதோட மெயின் நோக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வருஷந்தோறும் அந்நாளில் அந்த புகையிலை சம்மந்தப்பட்ட விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா இது வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும், இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே அந்த நாளில் நம்ம கூடுதலாக அதோட விழிப்புணர்ச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக அவங்களுக்கு வந்து செலுத்தணும், சிந்திக்கிற திறனை வந்து அன்னைக்காச்சும் கொஞ்சம் வந்து தூண்டணும் அப்படின்ற வகையில் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி அந்த நாள் இருக்குது. புகையிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு வடிவங்களில் இருக்குது, நிறைய வகைகளும் இருக்குது. அதுலேயே வந்து மெல்லும் வகை, புகைக்கும் வகை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த புகைக்கும் வகையில் தான் பீடி, சிகரெட்டு, அப்புறம் அந்த காலத்தில் அந்த சுருட்டு அந்த மாதிரி வகைகள்லாம் வரும். மெல்லும் வகைகளில் வந்து இந்த முன்னாடிலாம் வெத்தலை பாக்கில் உள்ள வச்சு போயில மாதிரி லூஸில் வச்சுருப்பாங்க, இப்போல்லாம் தனித்தனி பேக்கெட்ஸ்லேயே இருக்குது. இன்னும் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சின்ன பேக்கெட்டில் சின்ன பேக்கெட்ஸாகவே இப்போ நமக்கு நிறைய வில்லைகள்லாம் இருக்கும். ஒரு வில்லை எடுத்து நம்ம ஈஸியாக வாய்க்கில் போட்டுக்குப்பாங்க. ஒரு ஒரு பேக்கெட்ஸ் இருக்கும், அந்த பேக்கெட்டை அந்தந்த டைமில் எடுத்து வாய்க்கில் அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே அவங்க டிஸ்போஸ் பண்ணுற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வடிவங்களில் இருக்குது, புது புது வடிவங்களில், அதுவும் முக்கியமாக அந்த குழந்தைங்களை கவரணும் அப்படின்ற. ஏன்னா பெரியவங்கள்லாம் இப்போல்லாம் ஸ்டாண்டர்டாக அந்த பீடி சிகரெட்லேயே இருக்கிறாங்க. இப்போ உள்ள பருவத்தில் உள்ளவங்கள அந்த ஜென்ரேஷன்லலாம் இந்த ஷேஷட்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசாக என்னெல்லாமோ வந்துட்டுருக்கு. பென் வடிவங்களில் இருக்குது, ஒயிட்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட வடிவங்களில், ஹேர்பின் வடிவங்களில், இந்த மாதிரி பல பல வடிவங்கள்லாம் வந்துட்டுருக்குது. பள்ளிகளில் தான் வந்து குழந்தைகள் அதிகமான நேரத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆசிரியரே வந்து பாடம் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் அட்டன்டிவாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை வந்து பார்த்தா தனியாக தெரிஞ்சிடும். இதை எடுத்துக்கிறவங்க ஒரு மாதிரி ஒரு சோர்வான நிலையிலையும், ஒரு நம்ம பதில் கேட்டால் திரும்ப பதில் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையிலையும் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி நல்ல ட்ரௌசியாக தூக்கம் இருக்கும் இல்லையா, நம்ம நல்லா தூங்கி விழுவோம் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு நம்ம கேள்வி கேட்டால் கூட பதற்றமாக தான் இருப்பாங்க. அவங்க கை கால்லாம் நடுக்கத்தோட பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. நார்மலாக இருக்கிற பிஹேவியரை விடையும் அவங்கள அந்த யூஸ் பண்ணிகிட்ருக்க டைம் பார்த்தா ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு போதை பழக்கங்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அந்த புகையிலையில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே பீடி சிகரெட்டு வாய் மூலமாக தான் அந்த சின்ன பேக்கெட்லேயே புகையிலை பேக்கெட்ஸ் மாதிரி வருது. அதை தான் அவங்க வந்து வாய்க்குள்ளே வச்சு பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா இது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து

நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த நிக்கோட்டின் அப்படின்றது தான் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்கள மூளைக்கு போயிட்டு அங்கே ஒரு விதமான கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக ஒரு சில இந்த டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது ரிலீஸ் ஆனவுடனே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, ஒரு தலைவலி இருந்தால் கூட அந்த தலைவலி போயிடும், இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்காண்டி தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப அதை வந்து தேடி போகிறாங்க. இப்போ நாளடைவில் பொதுவாக இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட வரவங்கள்ட்டெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிங்க, எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுன்னு தான் ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போதே ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி நம்ம WHOவோட ரிசர்ச்லேயே இந்த புகையிலை பயன்படுத்துவோரில் ஒரு 30% வந்து 16 வயசுக்கு உள்ளவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த 16 வயசுக்குள்ளேயே அவங்க பழக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நிக்கோட்டின் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ அது மட்டுமே இல்லை, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது. லெட்டு, ஆர்சனிக், கார்மியம், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக அந்த கேன்சர் காசிங் ஏஜென்ஸே அதில் கிட்டத்தட்ட ஒரு 20% இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த பீடி, சிகரெட், புகையிலையெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து எல்லா உறுப்புகள்லையுமே பாதிப்பு ஏற்படுது. யூஸ்வலாக இப்போ கையில் எடுத்து அந்த பீடி சிகரெட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன சின்ன பட்ஸ் அவங்க நெயிலில் பட்டால் கூட நெயிலில் ஏதாச்சும் பாதிப்பு வரும், ஸ்கின்ல பாதிப்பு வரும். அப்புறம் வாயில் வைக்கிறாங்க அப்படின்றப்போ அப்படியே அடுத்தடுத்து போனோம்னா நம்ம உடம்புல எல்லா ஆர்கன்ஸுமே வந்து பாதிப்படையுது. முன்னாடி உள்ள புகையிலையை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்துச்சுனாலே நமக்கு ஒரு கப்புன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுவும் பீடி சிகரெட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி ஸ்மெல் வச்சு நம்மளால் வந்து கண்டறிய முடியாது, இவங்க பயன்படுத்துகிறாங்க இவங்க பயன்படுத்தலை அப்படின்ட்டுலாம். அதுவும் முக்கியமாக இப்போ வரக்கூடிய மெல்லும் வகையான புகையிலையெல்லாம் நமக்கு பக்கத்தில் நின்னால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அதுதான் இப்போ உள்ள பிரச்சனைனா, வீட்டிலையே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெற்றோர்களாலேயே அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலை. அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க, வாயில் வச்சுருக்காங்க, ஸ்மோக் பண்ணால் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்மெல் இருக்கும். அந்த மெல்லும் வகையான புகையிலையில் அந்த ஸ்மெல்லு அவ்வளோவா இப்போ இல்லை, இருக்கிறது இல்லை. ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மெல்லும் வகையான டொபாக்கோவாக இருக்கட்டும், எது அவங்க பயன்படுத்தினாலுமே அவங்க வந்து வாய் மூலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து கை விரல்களில் இடுக்குகளில் எடுக்கும்போது அவங்களோட நெயில் பட்ஸ்லலாம் வந்து அந்த சின்ன சின்ன பொருட்கள் இருந்துச்சுனாலும் அந்த ஒரு சில பேருக்கு அங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அங்கேயும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். தோலில் ஏதாவது பிரச்சனை வரும், ஒரு சில பேர் டக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு தோலில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வாயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாயில் முக்கியமாக ஸ்டெயின்ஸ் ஏற்படும், நாளடைவில் பிளாக் ஆகும். அந்த பிளாக்ல இருந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தடுத்து பல்லு வந்து டேமேஜ் ஆகும், ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ பல்லு அவங்க இழக்கிற அளவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சொத்தை பற்களும் அதனால் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வரலாம். லாஸ்ட்டில் வாயில் வந்து புற்றுநோய் கூட ஏற்படலாம். அதாவது டைரெக்டாக புற்றுநோயின்னு கிடையாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நிறைய நிறைய நோய்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏற்படும், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக புற்றுநோயாக மாறுறதுக்கான சான்சஸ் கூட நிறைய நிறைய இருக்குது. மூளை சம்மந்தப்பட்ட நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக நம்மளோட ரத்தத்தில் வந்து இந்த பீடி சிகரெட்டை ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட ரத்த குழாய்களில் ரத்தத்தோட அளவில் ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியாயிரும். ஸோ ஆக்சிஜன் இல்லைனாலே வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியாது. இனிஷியலாக என்னாகும், நமக்கு பொதுவாக ஒரு 60-70% இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி 20-30% வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறப்போ எந்த ஒரு உறுப்புகளுக்கும் பிளட்டு போகிறப்ப ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால் அதோட செல் உற்பத்தி ஆகிறது குறைபாடு ஏற்படும். அந்த செல் ஃபார்மேஷனில் அதோட ஃபங்க்ஷனிங்லேயே வந்து நிறையா பிரச்சனைகள் ஏற்படலாம். பக்கவாதம் அப்படின்ற நோய் ஏற்படும். இதய நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட அவங்களுக்கு வரலாம். பிளட் ப்ரெஷர், நிறைய இளம் பருவத்தில் உள்ளவங்களுக்கு இப்போல்லாம் பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டுருக்கு. அப்புறம் கண் பாதிக்கும், ஸ்மோக்கிங் ஹேபிட், அதனாலேயே வந்து டைரெக்டாக கண் பார்வையை வந்து இழந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களா தேடி போகிறது தானே, அவங்களே காசை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தான், அவங்களோட பார்வையை அவங்களே இழந்துக்கிறாங்க. அப்புறம் மூக்கு பகுதி, தொண்டை பகுதிகளெல்லாம் புற்றுநோய் வரலாம். ரொம்ப முக்கியமாக இதனால் ஏற்படக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸ் தான். ஸோ அந்த லங்ஸில் இந்த COPD அப்படின்றதா மோஸ்ட் காமனாக இந்த ஸ்மோக்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஏற்படும். இந்த COPD அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் டிசீஸ், அதை வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 15%-30% வந்து லங்ஸ் பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா பழைய நிலைமைக்கு வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது. மேபி அவங்க குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து 40%-50% ஜாஸ்தி ஆகாமல் வேணால் இருக்கலாம். லங்லையும் கேன்சர் வரலாம். வாய் வழியாக தானே பீடி குடிக்கிறோம், எப்படி ஸ்டொமக் கேன்சர் வரும் அப்படின்லாம் கிடையாது. வாய் வழியில் நம்ம அந்த புகையிலையை எடுத்துட்டாலும் அது ஒரு கெமிக்கல்

தான் அந்த கெமிக்கல் நம்ம பாடியில் போய் எங்கெல்லாம் ரியாக்ட் ஆகுதோ கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ரொம்ப பயப்படக்கூடியது எதனால் எல்லாருமே இந்த பீடி சிகரெட்டுக்கு பயப்படுறோம் அப்படின்னா கேன்சர் தான். ஸோ அந்த கேன்சர் வந்து ஸ்டொமக் கேன்சர், கிட்னி கேன்சர் கூட இதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நோயாளிகளும் இருக்காங்க. டொபாக்கோ எடுக்கிறதுனால ஒரு சில பேருக்கு நம்ம சொல்ல முடியாது இண்டிவிஜுவலோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுவும் அந்த இண்டிவிஜுவலோட பாடியும் இந்த டொபாக்கோவும் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு வந்து ரியாக்ஷன் வருதுன்றது வந்து காமனாக நம்ம ஒரு ரேஞ்ச் வந்து செட்டப் பண்ண முடியாது. ஸோ இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே மற்ற எல்லா போதைப் பொருட்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு பீடி சிகரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் தான் அதுக்கு டைம். அந்த 20 செகண்ட்ஸ்குள்ளேயே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து நம்மளால் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஒரு 1 ஹவர் தான் இருக்கும் அப்படின்பாங்க, ஒரு சில பேர் எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்பாங்க. ஸோ வந்து அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட்னு கிடையாது. அதே மாதிரி புகையிலையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ டைம் அவங்க பாடியில் இருக்கும், இவ்வளோ நேரம் அதுக்கு வந்து ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது இல்லை. பொதுவாக இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டொபாக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு போதைப் பொருளும் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம வெளியில் வர முடியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக முடியாதது ஒரு பெரிய பெரிய சவாலாக தான் இருக்கும். அதை பயன்படுத்தி அதனால் நிறைய நோய்வாய்க்கு ஏற்பட்டு நிறைய குடும்பங்களை வந்து இழந்து இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் அதோட அந்த வலி என்ன, அதை எப்படி அவங்க கடந்து வந்தாங்களா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா வெளியில் வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட வில் பவர் தான். அவங்களே மனசுக்குள்ளே நினச்சாங்கன்னா நாளையிலேருந்து விட்டுடுறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா விட்டுருவாங்க. இல்லைனாலும் அவங்க முயற்சி பண்ணணும் விடணுன்ற. எப்படினாலும் இதை பயன்படுத்தின எல்லாருக்குமே பயன்படுத்தின கொஞ்ச நாள்லேயே அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு உடல்நல குறைவு வந்து அவங்களால உணர முடியும். உணர்ந்த அந்த ஒரு நொடியிலேருந்தே அவங்க அதுலேருந்து விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களால முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து முட்டி போய் கண்டிப்பாக விட்டே ஆகணுன்ற கட்டத்தில் வரும்போது மட்டும்தான் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருக்குமே கைவிட முடியும். ஆனால் மனசில் எல்லாரும் நினச்சிக்கணும் ஒன்று. அது போக டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டரோட அட்வைஸ் மூலமாகவும் அது மூலமாக அவங்க கண்டிப்பாக விட்டுறலாம். அது போக சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும், அதே மாதிரி எந்த நோய் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சோ அது சம்மந்தப்பட்ட டாக்டர் மூலமாகவும் மெடிக்கேஷன்ஸ் மூலமாகவும் வந்து இந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பாக கைவிடலாம். நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடியே கைவிடுறது தான் நல்லது. அப்படின்றப்போ ஒரு ஸ்மோக்கிங் தான் பண்ணுறாங்க, ஒரு 15 இயர்ஸ் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா பல்மனாலஜிஸ்ட் அவங்க மீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயர்லியராகவே அவங்க ஏதாச்சும் நோய் எதுவும் ஏற்பட்டுருந்துச்சா இல்லையான்றதை அவங்க பார்த்துக்கலாம். அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னையிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுறது தான் நல்லதா தவிர, அதை விட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மனசில் கண்டிப்பாக அன்னையிலேருந்து விட்டு ஒரு 40 நாள் அவங்க அதை ஃபாலோ பண்ணாலும் கூட கண்டிப்பாக அந்த பழக்கத்தை அப்படியே கடைப்பிடிச்சிருவாங்க. இல்லாத பட்சத்தில் மெடிசன்ஸ் இருக்குது. அது போக அவங்களோட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதை ஸ்டாப் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய அந்த தலைவலி, மன அழுத்தம், ஸோ அதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் மூலமாகவும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரா பண்ணுறம்போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் மூலமாகவும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3-3-3 ரூல் ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா ஒரு 3 நாள் 3 வாரம் 3 மாதம். இந்த 3 நாள் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற அந்த டைமில் ஒரு 3 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து அந்த நிக்கோட்டினே இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு அந்த ஸ்மோக் பண்ணணும், பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு வந்து மோஷனே போகும். அது வந்து ஏதோ சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த 3 டேஸ் வந்து அவங்க குவிட் பண்ணாங்கன்னா நிக்கோட்டின் டிபெண்டன்சியை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் இந்த 3 வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 வாரம் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ்லாம், இந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஸ்மோக் பண்ணணும், சாப்பிட்ட உடனே எனக்கு ஸ்மோக் பண்ணணும், ஒரு ஆஃப்டர்நூனு லன்ச்சு இல்லை டின்னர் எது எடுத்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற அந்த பழக்கத்துலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க அந்த ஒரு 3 வாரம். அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு வெளியில் வந்திருப்பாங்க. வெளியில் வந்ததுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத அவங்க வந்து உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து சும்மா நடந்தால் கூட மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆக்சிஜன் இல்லாததுனால அவங்க உடம்புல வந்து நிறைய டயர்ட் ஆவாங்க, சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து டயர்ட் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சரியாகும்போது அவங்களால உணர முடியும்.
அந்த 3 மந்த்ஸ் கேப்பில். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஓகே நம்ம இதை விடுறோம், விடுறது வந்து நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது, அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் லெவலாக நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போய் அவங்க கம்ப்ளீட்டாக

அதை வந்து குவிட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே குழந்தைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தமும் வந்து இப்போ வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லை. ஸோ அதனால் சொன்னால் கேட்குற அளவுக்கு குழந்தைகளும் இல்லை. இப்போ மாடிஃபை ஆகிட்டு இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எப்படி குழந்தைகளை வந்து கவனிக்கலாம், அவங்க வந்து இந்த மாதிரி பழக்கங்கள்ல இல்லாமல் இருக்கணும் எந்த ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும். ஏன்னா இப்போ நம்ம உட்காந்து ஃபோன் மொபைல்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு குழந்தைங்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயமே கிடையாது, அப்படி சொல்லவும் முடியாது. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து அந்த பழக்கத்தில் இல்லாமல் இருக்கணும், அவங்கள்ட்ட வந்து அது அவங்க ஓப்பன் அப்பாகவும் இருக்கணும். ரெண்டாவது, இப்போ பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அவங்கள கண்டிப்பாக கண்காணிக்கணும். நல்ல குழந்தைகள் தான், எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், பயன்படுத்தாமல் தான் இருப்பாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான். ஆனாலுமே நம்ம குழந்தைங்கன்னா அப்படின்றப்போ என்னென்ன பண்ணுறாங்க அதை இங்கே கண்காணிக்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஆனால் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்கக்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீ உன் பேக்கை தொர, நான் டெய்லி செக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். அவங்கள்ட்ட வந்து ஒரு பாசத்தோடையும் டெய்லி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட டெய்லி ஒரு கேட்கணும், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் லேக் ஆகுறதுனால தான் குழந்தைங்க வந்து நிறையா தட்டுத்தடு மாதிரி இந்த மாதிரி பழக்கங்களுக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க. ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கக்கிட்ட டெய்லி வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க ஸ்கூலில் அது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பேக்கை வந்து அவங்கக்கிட்ட செக் பண்ணணும், டெய்லி செக் பண்ணணும். ஆனால் அவங்க முன்னாடி டெய்லி செக் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம செக் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலும் ஒரு சில பிள்ளைங்க உஷாராயிருவாங்க. ஒரு சில நாள் நம்ம தெரிஞ்சும் செக் பண்ணணும், இன்னொரு சில நாள் வந்து தெரியாமலும் செக் பண்ணணும். அடிக்கடி தெரிஞ்சு செக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ், அவங்க டீச்சர்ஸோடையும் இவங்க ஒரு காண்டாக்டில் இருக்கணும். அரசு தரப்பில் இந்த புகையிலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மாவட்டங்கள்லேயுமே இந்த புகையிலைக்குன்னு தனி ஒரு பிரிவு இருக்குது. மெயினாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து புகையிலை இல்லா கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களையும் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன் முறையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் விற்பனை இருக்கக்கூடாது, அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அது எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காண்டி. அதுக்கப்புறம் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா, பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, தயங்குவாங்க. எங்கே நம்மளை இதுக்குள்ளே இழுத்துட்டு போவாங்களோ, நம்மளையும் விசாரிக்கிறது கூப்பிடுவாங்களோ அப்படின்ட்டுலாம். இப்போ வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி புகையிலை வந்து இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தனிநபர் வந்து இந்த கலர் ஷர்ட்டு இந்த கலர் பேண்ட்டு போட்டு வருவார், இல்லை இந்த பைக்கில் வருவார், பைக்கோட நம்பர் இது, இந்த இடத்துல வந்து நின்றுட்டு தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கடைக்காரவங்களுக்கு வந்து கொடுத்து டெய்லி இந்தந்த டைமுக்கு இல்லை வாரந்தோறும் சனிக்கிழமை வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்ம பார்க்குறோம் அந்த விஷயங்கள் நம்ம கண்ணுப்பட தெரியுது. அதை வந்து மறைமுகமாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஸோ அங்கே வந்து அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணி அது ட்ரூவா இல்லை ஃபேக் கம்ப்ளைண்ட்டா அப்படின்றத அவங்க வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்த ப்ராசஸில் வந்து நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா என் பேர் இது, நான் இந்த ஊரில் இருக்கேன், இந்த அட்ரஸில் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஏரியா கம்ப்ளைண்ட்டை மட்டும் நம்ம பதிவு பண்ணாலே போதும். அதுலேயே கேள்விகள் மாதிரி இருக்கும், எந்த ஏரியா, எந்த மாவட்டம், எந்த வட்டாரத்தில் இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். அதை நம்ம நிரப்பினாலே போதும், அது டைரெக்டாக கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் டீமாக கூட நம்ம பண்ணலாம். இந்த போதை பொருள் சம்மந்தப்பட்ட சோதனைகள்லாம் நடந்துட்டுருக்கு. எஸ்பெஷலி ஃபார் டொபாக்கோ வந்து கோட்பா 2003 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. செக்ஷன் 4ல பொது இடங்களில் நின்று பீடி, சிகரெட்ஸ், புகையிலை பொருட்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கடைகளில் வந்து விற்பனை பண்ணுறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மீறினா அதுவும் வந்து இந்த செக்ஷன் 4ல தான் வரும். அதாவது இப்போ கடைக்கு போகிறோன்னா தெரியும்படியாக அவங்க வந்து இந்த புகையிலை பொருட்களை ஷோகேஸ் பண்ணக்கூடாது, இல்லை மேட்ச் பாக்ஸ் அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் வந்து தூண்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது வச்சாலுமே அதுவும் இந்த செக்ஷன் 4K வரும். அது மாதிரி ஒரு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடையை வெளியில் நின்று அவங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும், மக்கள் கூடுற இடத்துல நின்று ஸ்மோக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் அந்த கடைக்கு நம்ம அபராதம் விதிக்கலாம். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு கடையிலையும் வந்து பீடி சிகரெட் விற்பனை பண்ணக்கூடாது. அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை வச்சு சேல்ஸும் பண்ணக்கூடாது. அது செக்ஷன் 6A வரும். 6B அப்படின்றது வந்து பள்ளி, கல்லூரி, எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெட்டி கடைகள், அந்த 100 மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய எந்த கடையிலையுமே பீடியோ, சிகரெட்ஸோ, இல்லை சூவபிள் ஃபார்ம், எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் டொபாக்கோஸ் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது. செக்ஷன் 7

அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் வார்னிங்ஸ் இருக்கணும். அதாவது எந்த ஒரு பிடி சிகரெட்டு பேக்கேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் 80 இருந்துச்சு, அப்புறம் இப்போ 85 ஆக்கியிருக்காங்க. ஸோ 85% ஹெல்த் வார்னிங்ஸ் தான் இருக்கணும். நம்ம எல்லா பேக்கெட்ஸ்லையும் பார்த்துருக்கோம், டொபாக்கோ காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இயர்லி வந்து ஒரு ஒரு ஹெல்த் வார்னிங்ஸ் வந்து WHOவே கொடுப்பாங்க. தூரமாக கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் போகணும் அப்படின்னா நம்மளால் வெளியில் வர முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதில் போகக்கூடாது. இப்போ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆர்வத்தில் இல்லை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா அது அந்த டைம்ல யோசிக்க முடியாது, அது வெளியில வர முடியாம தவிக்கிறவங்கள பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு. உலகத்துல நமக்கு கடவுள் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து எது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து கியூரியாசிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணலாம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 15 ஒரு 20-22 வயசு அந்த பருவத்துல தான் வந்து அவங்க தடுமாறுறாங்க, இதுக்குள்ள பயன்படுத்தி உள்ள போயிடுறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சில பேர் தான்

0: இருக்குது. அதில் போகணும் அப்படின்னா நம்மளால் வெளியில் வர முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதில் போகக்கூடாது. இப்போ ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆர்வத்தில் இல்லை என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை அந்த டைமில் யோசிக்க முடியாது. அது வெளியில் வர முடியாமல் தவிக்கிறவங்களை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த உலகத்தில் நமக்கு கடவுள் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களில் வந்து அவங்க வந்து க்யூரியாசிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணலாம், என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 15லேருந்து ஒரு 20-22 வயசு அந்த பருவத்தில் தான் வந்து அவங்க தடுமாறுறாங்க, இதுக்குள்ளே பயன்படுத்தி உள்ளே போயிடுறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சில பேர் தான் அந்த ஒரு ஏஜை தாண்டினோடனே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடுறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 40 வயசு 50 வயசை தாண்டி ஏதோ ஒரு நோய், ஒரு கேன்சரோ இல்லை வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய், நுரையீரல் கேன்சர், வாய் புற்றுநோய் இல்லைனா த்ரோட் கேன்சர், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து உட்பட்டுட்டு தான் அதுலேருந்து வெளியில் வர்றாங்க. நான் வந்து டிரைவர், எனக்கு முழிச்சிருக்கணும், நான் வாட்ச்மேன், நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது, அதனால் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன், நான் டொபாக்கோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ஒரு காரணம் சொல்லக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கணும் எல்லாருமே. ஒரு விஷயங்கள் தெரிஞ்சும் அதில் போய் நம்மளே காசு கொடுத்து ஒரு பிரச்சனையை வந்து வாங்கக்கூடாது. முக்கியமாக இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினமான இன்று வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ், டொபாக்கோ யூசர்ஸ் எல்லாருமே நமக்கு பிரச்சனை லைட்டாக வர மாதிரி இருக்கே, விடலாமா விட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உகந்த நாள் இன்றைக்கி தான். இதை கவனிச்சிட்டு இருக்க எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைவிடுவீங்க. அந்த ஒரு எண்ணத்தை வந்து உங்கள் மனசில் விதைப்பீங்க, விதைச்சி அதை வந்து நல்லபடியாக அதை கடைப்பிடிப்பீங்கன்றதை நம்பிக்கையோடு நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
1: உலக புகையிலை எதிர்ப்பு தின நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் புகையிலை தடுப்பு அலுவலர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
2: என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
7: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மவுஸ் உண்டுங்க. கோயில்பட்டினா கடலமுட்டாய், ஸ்ரீவெளிபுத்திரனா பால்கோவா, நம்ம ஊருனா அல்வா. ஸோ சொல்லும் போதே நமக்கு அப்படியே நாக்கில் ஏச்சு ஊறுது இல்லையாகா, இப்போ சூடு அல்வா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி இனிப்பு அப்படின்னாலே குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் காரம் அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்களான்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகம் தான் இல்லையா? சரி, எதுவுமே அதிகமாக நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு ஆபத்து தான் ஏற்படும். அதே மாதிரி அதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த இனிப்பு. ஸோ இனிப்பு நம்ம அதிகமாக சாப்பிடும்போது முக்கியமாக நமக்கு பாதிக்கப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பற்கள் தான். ஸோ இந்த பற்கள் எவ்வளவு பாதிக்கப்படுது, அந்த மாதிரி பாதிக்கப்படாமல் நம்ம எப்படி தவிர்க்கலாம், இனிப்பையும் சாப்பிடணும் பல்லும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இனிமையான பாடல்களோட கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இனிப்புகளும் சொத்தை பற்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி சாக்லேட்டு, கேக்கு, பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீமு, குளிர்பானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அதிகமான அளவுக்கு இனிப்பு இருக்குது. இதை நம்ம அதிகமாக விரும்பியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதனால் அதிகமாக சாப்பிடும்போது பற்களில் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. முக்கியமாக நம்ம இனிப்புகள் அதிகமாக சாப்பிடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வாயில் உள்ள கிருமிகளோடு சேர்ந்து ஒரு அமிலமாக வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அமிலம் வந்து பற்களில் மேலே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான ஒரு படலம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அந்த சொத்தப்பல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஹோ, இதனால தான் சாப்பிட்ட உடனே நல்ல வாயை கொப்பளிக்க சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமாக இனிப்பு எது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நல்லா வந்து வாயை கொப்பளிச்சிட்டோம் உடனே அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது.

நலமாய் வாழ வழிகாட்டும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். இனிப்புகளும் சொத்தை பற்களும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து நலம்தான நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்க, இனிப்பையும் சாப்பிடணும், நம்மளுடைய பல்லும் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை இரவு ரெண்டு வேளை வந்து நம்ம வந்து பல் துலக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லா வாயை கொப்புளிச்சு நம்ம வந்து கழுவணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து குறைச்சிக்கிடணும். அதில் முக்கியமாக பல்லில் ஒட்டிக்கிடக்கூடிய இனிப்புகள்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது. சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து பல்லை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறது பழக்கத்தை வந்து சொல்லி கொடுக்கணும். அதாவது வாய் கொப்பளிக்கிறது, 2 நேரம் பல் துலக்கிறது, அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம டூத் ப்ரெஷ் இருக்குல்லையே அந்த ப்ரெஷ்ஷை வந்து மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி முக்கியமாக 6 மாதத்துக்கு 1 முறை நம்ம பல் மருத்துவரை வந்து பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் வலி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தாமதித்தோம் அப்படின்னா அது சின்ன பிரச்சனையாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அந்த பல்லையே பிடுங்கி தூக்கி தூர போடுற அளவுக்கு ஆயிரும்னா பார்த்துக்கிடுங்களேன். அப்போ தான் நம்ம யோசிப்போம், அச்சோயோ லேசாக கருப்பு வர மாதிரியோ இல்லை வலி வரும்போது நம்ம பார்த்துருந்தா நம்ம அந்த பல்லை பாதுகாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா. ஸோ நம்மளுடைய பற்கள் வந்து அழகுக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சரியான உணவுகளையும் நம்மளுடைய நல்ல உடல் நலத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதனால் இனிப்பை வந்து அளவாக சாப்பிடுங்க, பற்களை ஆரோக்கியமாக பாதுகாத்து வச்சுக்கிடுங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன பண்ணலாம், இனிப்புகளும் சொத்தை பற்களும் அப்படிங்கிறத பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: வாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவி மீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும், அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடு தழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் இராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும், சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350 மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: வெங்கலமூர்த்தின்ற பகுதிக்கு ரவுண்டு வாட்டரும் பாத்தீங்கன்னா 1000 கீழே போயிடுச்சு. பழைய பைப்பு உடஞ்சிருந்துச்சுன்னா அதை புதுப்பிக்கும் பணியில வந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்லேருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா வந்து நம்ம லாரிலிருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டங்களும் இங்க தேவைப்படுகிறது. ஸோ அதெல்லாம் முதல்வரிடம் கலந்தாலோசித்து என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கூட்டு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க தேவையான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்
1: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8 வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 11 கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS

0: ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை
2: 102.6. நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
4: யங் ஏஜ்ல வந்து நிறைய பேர் வந்து டீத்தை ஏதோ ஒரு காரணத்தினால லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து முறையான ஒரு வழிகளில் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும். இம்ப்ளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் அரௌண்ட் ஒரு 20-25,000 ஒரு சிங்கிள் பல்லுக்கு வந்து எடுக்கும் அப்படின்றதுனால அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாரும் எடுக்கிறது இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் கெனால் பண்ணிவிட்டு பக்கத்து பல்ல நம்ம சப்போர்ட் எடுத்து அதை வந்து ரூட் கெனால் பண்ணி அதாவது வேர் சிகிச்சை பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட்டில் கேப் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு எப்படியும் ஒரு 5-10 இயர்ஸ் அவங்க போடுற கேப்போட வேலிடிட்டி பொறுத்து நமக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கல்டிமாட்டர் செட்டு, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி, ஏன்னா சின்ன வயசில் கல்டிமாட்டர் செட்னா அதுவே நம்ம எல்லோரும் விரும்பவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேர் சிகிச்சை பண்ணணும்னா வேர் சிகிச்சை பண்ணிட்டு போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு சில பேர் அந்த வேர் சிகிச்சை பண்ணாமல் போடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பல்லை வந்து மறுபடியும் பெயின் வரலாம். இப்போ நம்ம பக்கத்து ரெண்டு பல்லும் நல்ல பல், நல்ல பல்லை நம்ம குறைச்சிட்டு போடக்கூடாது இல்லையா. ஸோ வந்து போட்டதுக்கு அப்புறமா அந்த பல்ல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இப்போ போட்டு 2 வருஷத்துலேயே அதில் வழி வந்துருச்சுன்னா நம்ம கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் திரும்ப அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேப் போடணும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ரையராகவே அதுக்கு வேர் வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நம்ம கேப் போடுவோம். ஆனால் ஒரு சில பேர் மோஸ்ட்லி இந்த ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா அதை வந்து அடைப்பாங்க. அதை அடைச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நாளில் வந்து எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்பாங்க. ஏன்னா கேப் போட்டிருக்க மாட்டாங்க. வேர் வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கேப் போட்டுறது வந்து சேஃப்டி. ஒரு ட்ரீட்மெண்ட் லைனுன்னு இருக்குது, நம்ம அதை பண்ணுறோம். இப்போ ஃபீவருக்கே நம்ம டேப்லெட் எடுக்கிறோம். ஒன்ஸ் நம்ம ஃபீவர் டேப்லெட் போட்டுட்டு நம்ம லைஃப்பில் அதுக்கப்புறம் ஃபீவரே வரக்கூடாது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை மாதிரி ஒரு பல்லை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. வேர் வைத்தியம் பண்ணணும். வேர் வைத்தியம் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே அதுக்கு மேலே வந்து ஒரு கேப், அதாவது ஒரு தொப்பி போன்று ஒரு கேப் ஒன்று க்ரௌன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பல் டேமேஜ் ஆகிறத நம்ம தவிர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கேப் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வெறும் ரூட் கெனால் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப சைடு வழியாக எங்கனாலும் சொத்தரிக்கலாம். ஒன்று இல்லைன்னா அந்த பல் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிருக்கும். ஏன்னா நான் நரம்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த பல்லை அடைச்சிருப்போம். ஸோ வந்து ஏதாவது நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது கடிச்சிட்டிங்கனாலோ இல்லை ரொம்ப நல்லா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது அந்த பல் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம அந்த கேப் போடுறது. கேப் போடும்பொழுது நம்ம வந்து அந்த நம்ம சவைச்சி சாப்பிடும்போது நம்மளோட ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக அந்த பல்லுக்கு போகாமல் அந்த கேப் வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். பக்கத்து பற்களுக்கும் பக்கத்து ஆர்ச்சுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த பல் உடையாமல் இருக்கும். மீண்டும் அந்த பல்லில் வேற எங்கேயாவது இடத்துல வந்து சொத்தை வராமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஒழிய கம்ப்ளீட்டாக வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதை தாண்டியும் உள்ளே இருக்குது, ஈர் இருக்குது, எலும்பு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக அது சம்மந்தம் அது வழியில் கூட ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஆணுச்சுனாலும் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
1: இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
5: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதே நற்பமாக அஸ்வனி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 2:16 நிமிடம். 3 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம் மணித்திருநாடு. தேசத்தின் பெருமை பேசும் இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில மலைகளை தாண்டி மேகங்களை மீறி இந்தியாவின் பெருமையை உயர்த்தி நிற்கும் உலகின் உயரமான ரயில் பாலம் சென்னா பாலம். நீங்கள் இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு ஒரு சாதாரண பாலத்தை பற்றி பேச போகிறது இல்லை. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பாலம் மலைக்கும் மேலே மேகத்துக்கும் மேலே, உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்முடைய பயத்துக்கும் மேலே. இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் சென்னாப் ரயில் பாலம், இந்தியாவின் இரும்பு இதயம், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ரயிலில் ட்ராவல் பண்ணி பார்த்துருப்போம். இன்றைக்கி ரயிலை பற்றியே நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரெயின்போ இந்தியா நிகழ்ச்சியில். அந்த ரயில் போகக்கூடிய பாலத்தை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இது எல்லாமே இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியை நான் சொல்ல நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. அதுக்கு முன்பாக சூப்பர்வான ஒரு பாடல்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக்
4: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
9: அற்புத பாலம் இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய சனாப் ஆற்றின் மேல கட்டியிருக்கிறாங்க. ஓ, ஆத்து மேல கட்டின ஆத்து பாலமா அப்படின்னு மட்டும் லேசா இடம் போட்டுறாதீங்க. ஏன்னா இது உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்தின் ஒரு பகுதி. அதாவது காஷ்மீரை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் ரயில் மூலமா இணைக்கக்கூடிய ஒரு கனவு திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உலகத்தில் உயரமான ரயில் பாலம் இந்த செனாப் ரயில் பாலம். இந்த பாலம் செனாப் ஆற்றில் இருந்து 359 மீட்டர் உயரத்தில் இருக்குதான். இதை எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாரிஸ், அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உலக புகழ்பெற்ற இரும்பு கோபுரம். அந்த ஈஃபில் டவரை விட இதுதான் உயரம் அதிகம். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஈஃபில் டவர் கூட 330 மீட்டர் தான். நாம் அதுக்கு மேலே கட்டியிருக்கிறோம். 359 மீட்டர் உயரத்தில் இந்த இரும்பு பாலத்தை நாம் கட்டியிருக்கிறோம். சுமார் 35 மீட்டர் ஈஃபில் கோபுரத்தை விட அதிகமான உயரம் கொண்டதாக இந்த பாலம் இருக்குது. நம்ம ஊரில் சிலருக்கு மேல் மாடிக்கு போனாலே தலை சுத்தும். ஆனால் இங்கே ரயில் அப்படியே மேகத்தோடு பேசிக்கிட்டே போகுதுன்னா பாருங்களேன். இவ்வளோ சிறப்பான, இவ்வளோ ரம்மியமான இந்த பாலத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. என்ன சொல்லு,

நரிகளாய் ஆசையஞ்சலாய் உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அதினம் ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

12:30 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மணி திருநாடு. மக்களே, நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 குக்கு நிகழ்ச்சி இருக்குது. உங்கள் விருப்பப்பால்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் உங்களுடைய

குறுஞ்செய்தி, குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. மறுபடியும் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர் பேர், உங்கள் பேர், இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா 3-2 குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பால் கேட்டு ரசிக்கலாம். மாலை 4:02 சுப்பவன கலக்கலான பொதுகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, வீட்டில் உள்ள சுட்டீஸ் குட்டீஸ் பயங்கர அரட்டையாக இருப்பாங்க. இன்னும் 4 நாளில் வந்து பள்ளிக்கும் போக இருக்கிறாங்க. சேர்ந்த நிலையில் நம்ம பண்பலி 102.6 மாலை 5:02 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில குட்டீஸ் சுட்டீஸ் அந்த நிகழ்ச்சியில் பேச வைங்க. பாட்டு பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், அப்புறம் வந்து விடுகதை கேட்கலாம், நகைச்சுவை எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு சில குட்டீஸ் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 04-2-1-1-3-2-0-4-1-1-3-2-0-4-1-1-3-3. வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்கள் செல்ல குட்டீஸோட குரலை நீங்கள் பதிவு செஞ்சு அனுப்பலாம். 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு.

பாட்டு பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், அப்புறம் வந்து விடுகதை கேட்கலாம், நகைச்சுவை எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு சொல்ல குட்டீஸ் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 0462 256 1132, 0462 256 1132. வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்கள் செல்ல குட்டீஸோட குரலை நீங்கள் பதிவு செஞ்சு அனுப்பலாம். 9444336 0794 அப்படிங்கிற எண்ணுக்கு. சரி, இப்போ நாம் மணி திருநாடு நிகழ்ச்சிக்கு வருவோம். சென்னா பிரயில் பாலத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த பாலத்தை கட்ட எவ்வளோ கஷ்டம் ஆச்சுது. இது சாதாரண கட்டுமானம் இல்லைங்க. அந்த பகுதியில் கடும் குளிர் இருக்குது, பனிப்பொழிவு இருந்திருக்குது, ஆழமான பள்ளத்தாக்கு வேற, அப்பப்போ கொஞ்சம் நிலநடுக்க அபாயமும் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி மனுஷனே நிற்க முடியாத அளவுக்கு வேகமான காற்றும் இருந்திருக்குது. இவைகளுக்கு நடுவில் தான் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. பல இடங்கள்லாம் லாரியே போக முடியாததுனால குதிரை மேலே கழுதை மேலே எல்லாம் பொருட்களை எடுத்துட்டு போய் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறதா தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பாலம் 266 கிலோமீட்டர் வேக காற்றையும் தாங்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் ஒரு சைக்கிளை நம்ம காற்று தள்ளினாலே ஐயோ அம்மா அப்படின்னு பிடிச்சிக்குவோம், இறங்கி உருட்ட கூட ஆரம்பிச்சிருவோம். ஏ காத்தே கொஞ்சம் மெதுவாக வீசக்கூடாது அப்படின்னு கூட கெஞ்ச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த பாலம் என்ன சொல்லுது தெரியுமா? காத்தா வாங்கப்பா வாங்க, ஏன்னா 266 கிலோமீட்டர் வேகத்தில் நீ வந்தால் கூட நான் தாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா கெத்தாக கூப்பிடுதுங்க காத்தையே. இந்த பாலம் நிலநடுக்கம் வந்தால் கூட அசையாதான். ரிக்டர் அளவில் 8 வரைக்கும் நிலநடுக்கத்தையும் தாங்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த செனாப் ரயில் பாலத்தை. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதற்கு முன்பாக இனிய பாடல்

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மண்மலை 102.6 இரண்டு மணி 38 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க மணி திருநாடு மக்களை. இன்றைய நிகழ்ச்சியில் செனாப் ரயில் பாலத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. செனாப் பாலத்தோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ஹாலிவுட் சினிமா செட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் பார்த்து கேட்பாங்களாம். ஏன்னா மேகத்துக்குள்ளே மறைஞ்சு நிற்கக்கூடிய அந்த இரும்பு வளைவாக இருக்கட்டும், அது மேலே மெதுவாக போகக்கூடிய ரயிலாக இருக்கட்டும், அதை பார்த்தாலே எங்க இதெல்லாம் இந்தியாவிலேயாங்க இருக்குது, வெளிநாடு மாதிரி இருக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம் நிறைய பேர். இந்த பாலத்துக்கு எவ்வளவு இரும்பு பயன்படுத்தினாங்க தெரியுமா? 28,000 டன்னுக்கும் அதிகமான எஃகு பயன்படுத்தியிருக்கிறாங்க, இரும்பு பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த பாலத்துக்கு. சரி, அவ்வளோ இரும்பு வச்சு என்ன செய்யலாம் தெரியுமா? நம்மகிட்டலாம் கொடுத்தா நம்ம ஊரில் உள்ள எல்லார் வீட்டுக்கும் ஒரு பெரிய இரும்பு கதவு போட்டால் கூட மிச்சம் இருக்குமா? அந்தளவுக்கு ஒரு ரயில் பாலத்தை கட்டுறதுக்கு 28,000 டன்னுக்கும் அதிகமான எஃகு பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். இந்த பாலத்தோட ஆயுள் சுமார் 120 ஆண்டுகள் நீடிக்கும் வகையில் கட்டியிருக்கிறாங்களா? அதாவது இப்போ இந்த பாலத்து மேலே பயணம் போகக்கூடிய குழந்தையோட பேரனும் இதே பாலத்தில் பயணம் செய்யலான்னா பாருங்களேன். இன்னும் இந்த பாலம் குறித்த நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதற்கு முன்பாக சுபமான ஒரு பாடல்.

நேயர்களை அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல 2:43 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன மக்களே, நிறைய பேர் மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து சூப்பரான பால்களோட வித்தியாசமான ஒரு பாலத்தினுடைய தகவலையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னும் சிலர் ரொம்ப நேரமாக ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருப்பீங்க. இருந்தால் கூட உங்களுடைய இந்த நேரத்தை இனிமையாக்கிறதுக்காக இனிமையான கானங்களோடு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம தேசத்தினுடைய பெருமையில் ஒன்று இருக்கக்கூடிய இரும்பு இதயமாக செயல்படக்கூடிய சென்னாப் ரயில் பாலம் குறித்த தகவலையும் நீங்கள் கேட்டுக்கிறது உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, மீதி விஷயத்தையும் சொல்லிடுறேன், கேளுங்க. ரயில் பாலத்தில் மேலேருந்து கீழே பார்த்தா, அட போங்கங்க, மொட்டை மாடியிலேருந்து மேலேருந்து கீழே பார்த்தாலே நமக்கு கிருகிருன்னு வருது. அப்படி கீழே பார்த்தா என்ன ஆகும்? 359 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 118 மாடி கட்டிட உயரமாக நான் மட்டும் அங்கே நின்னேன். நிற்கிறது எங்கே? மயங்கி விழுந்து தான் கிடப்பேன், அங்கே எங்கே நிற்கிறது? ஸோ அந்த அளவுக்கு உயரமான சூப்பரான ஒரு ரயில் பாலம் நம்ம தேசத்தினுடைய பெருமை பேசுகிறது மட்டும் இல்லாமல் இந்திய பொறியியலுடைய பெருமையாகவும் அது நிற்கிறது. நிச்சயமாக நம்மளுடைய இந்திய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நம்ம சல்யூட் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு மேகத்துக்கு மேலே ரயில் போகுது, அந்த ரயில் போகிறதுக்கு கட்டப்பட்ட ஒரு உயரமான ரயில் பாலமாக உலக சாதனையாக இருக்குது இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சென்னாப் ரயில் பாலம். ரெண்டு மலைக்கு நடுவே கேபிள் கிரெயின் மூலமாக பெரிய இரும்பு துண்டுகளை தூக்கியிருக்கிறாங்க. உலகத்திலேயே மிக உயரமான கேபிள் கிரெயின்களில் ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு பகுதி கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட முழு திட்டமும் தாமதமாகும், அதை திரும்ப சரிப்படுத்தணும், எவ்வளோ பேருடைய உழைப்பு அதில் இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்தளவுக்கு நிறைய சவால்கள் இருந்திருக்குது. அந்த சவால்களை எல்லாம் கடந்து இன்றைக்கி நம்முடைய இன்ஜினியர்ஸ்க்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த ரயில் பாலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் அது ரொம்ப பெருமை தானே. இதே பெருமையோட சுபமான ஒரு பாடல்களுக்காக வந்துகிட்டே இருக்கு பாலை கீழே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மணி திரு நாடு நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க.

மக்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பால் கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் செனா பிரயில் பாலம் பற்றி தானே சொல்லிட்டு இருந்தேன். இந்த பாலம் காரணமாகவே காஷ்மீருடைய சுற்றுலாவும் வளரும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நீலாம் சொல்லுவாங்க பாருங்களேன், காஷ்மீர் போயிட்டீங்களா? ஆமாம், அப்படியே செனா பாலத்தையும் பார்த்துட்டு வாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. இது ஒரு பாலம் மட்டும் இல்லைங்க, கனவை இணைத்த பாலம்னு சொல்லலாம், காஷ்மீரை இணைச்ச பாலம்னு சொல்லலாம், இந்திய பொறியியல் திறமையை உலகுக்கு காட்டிய பாலம்னு சொல்லலாம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு இரும்பு பாலம் மட்டும் இல்லை, மணி முயற்சியினுடைய உயரம். மலைகள் தடுத்தாலும், காற்று எதிர்த்தாலும், பனிமழை வந்தாலும் மனுஷன் நினைச்சா முடியாததுன்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் இந்த செனாப் ரயில் பாலம். உயரத்தில், மிக உயரத்தில் இந்த பாலத்தை கட்டினாங்க, ஆனால் அதை விட உயரத்தில் இந்தியாவோட பெருமையை நிறுத்தியிருக்கிறாங்க. மகளை, இதுவரைக்கும் இன்றைய மணி திருநாடு நிகழ்ச்சியில் செனாப் ரயில் பாலம் பற்றி தான் நான் சொல்ல, நீங்கள் கேட்டீங்க.

வணக்கங்கள். இதயம் நற்பம் ஆகாஷ்வாணி தொடர் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 2:56 நிமிடமாகுது. மணி திருநாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மக்களை இன்றைய நிகழ்ச்சியில் செனாப் ரயில் பாலம், ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செனாப் ரயில் பாலம் பற்றி தான் நான் சொல்ல நீங்கள் கேட்டீங்க. சரி தான், எப்போ போய் நேரில் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. அப்படி பார்க்க போகும்போது கண்டிப்பாக என்னையும் கூட்டிகிட்டு போங்க. ஓகே மக்களை, இதுவரைக்கும் காலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். 3 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பாடல் கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். 9443336094 கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது.

நீர் மேலாண்மை நிர்வாகத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இஸ்ரோவும் மத்திய நீர்வளத்துறையும் கையெழுத்திட்டுள்ளன. அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கன் தங்கப்பதக்கத்தையும் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கூ நிலைபண்பலை 102.6 இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். இல்லை உங்களுடைய வாய்ஸ் நோட்டு மூலமாக நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பதிவு செஞ்சும் வாய்ஸ் நோட் அனுப்பலாம். ஓகே, அந்த நம்பர் என்ன பூபாலன் அப்படி சொல்லி கேட்குறீங்களா? நம்பர் குறிச்சுக்கிடுங்க, 944-33-6-0-794. மறுபடியும் சொல்கிறேன், 944-33-6-0-794. ஓகே, சொல்லக்குள்ள நம்ம வாட்ஸ்அப்பில் டக்கு டக்கு டக்குன்னு நிறைய பாடல்களை விரும்பி கேட்டுட்டே இருக்கிறாங்க நேயர்கள். முதலாவது யாருடைய பாடல்? ஹலோ பிரதர் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவநாடனூரை சேர்ந்த மாரி அவங்களுடைய விருப்பமான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: எஃப்எம் நேயர்களுக்கும்
1: சரி,
0: எஃப்எம்மில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் இதான் முதன் முதலில் வானொலியில் பாடல் கேட்கிறேன்.
1: சூப்பர்.
0: என் பேர் வந்து ஆறுமுகராஜ், கோவில்பட்டியிலிருந்து பேசுகிறேன்.
1: சரிங்க சார்.
0: எனக்கு வந்து மாட்டுக்கார வேலன் படம், எம்ஜிஆர் படம், அந்த படத்துல இருந்து
1: சரி,
0: ஒரு பக்கம் பார்க்குறா ஒரு கண்ணை சாய்க்கிறா, இந்த பாடல் போடுங்க. நன்றி.
1: உங்களுக்கான பாடல் போட்டுலாம் ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பக்கம்

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
6: மூன்று மணி 16 நிமிடம் ஆயாச்சு. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ்ல அடுத்து யார்

நேர்களின் விருப்பங்களோடு என்றும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6ல. அடுத்ததா யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப அவளோட இருப்பீங்க இல்லையா. ஆரியங்காவூர் கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்பமான பாடல் நீயா படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 அடுத்து யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா
1: சார்? நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கரகாட்டங்காரம் படத்துலேருந்து, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, குணமாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள். இந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர் சூப்பர் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நல்லாவே பாடுறீங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இன்று மாலை 4:02 பொதுக்கி தும்பி தாயம் விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ்ல அடுத்து யாருடைய பாடல்? திருநெல்வேலி ஆதி ஸ்ரீராம் அவங்களுடைய விருப்பமான பாடல். எந்த படத்திலிருந்து? ஜே ஜே.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் படையப்பா படத்திலிருந்து சூப்பரான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. புதுப்பட்டி தாமரை செல்வி செல்வபூரணி.

0: குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நேரம் இல்லாதால் நிறைய பேருடைய பாடல்கள் போட முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பாடல் நீங்கள் அடுத்தடுத்து மெசேஜ் அனுப்புங்க, உங்களுடைய பாடல் கண்டிப்பாக இடம்பெறும் ஒரு நாள். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் யாருடைய பாடல் கேட்டலாமா?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி. படம் வந்து பசும்பொன்.
0: சரி.
1: பாடல் தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. இந்த பாடல் போடுங்க.
0: சண்டையே வராது. நன்றி நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: எட்டுக்கும் பட்டே கிளப்பு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 வந்தாச்சு. பொதிகை தும்பி 5 மணி வரைக்கும் பொதிகை தும்பில தாயம் விளையாட்டு தான் விளையாட போறோம். இந்த விளையாட்டுல விளையாடுறதுக்கு இன்னைக்கு உங்க கூட ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: நான் சுமித்ரா.
1: இந்த நிகழ்ச்சியில கலந்துகிடக்கூடிய நேயர்கள் கால் பண்ணலாம் 0462256132
2: அல்லது 2561133 எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
1: சோ இந்த விளையாட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா?
2: ஆமா கண்டிப்பா.
1: 1, 3, 5 விழுந்துச்சுன்னா,
2: அப்படி விழுந்துச்சுன்னா நாம கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லணும். அது என்ன வேணா இருக்கலாம். அதே மாதிரி 2, 4, 6 விழுந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட கிடுக்குபடியா கேள்வி கேட்பாங்க,
1: மாட்டிக்கிறது.
2: ஆமா, அவங்க வந்து எப்ப நம்ம சிக்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
1: சரி, அப்ப முதல்ல யார் சிக்க போறான்னு பாத்துருமா?
2: பாத்துரலாம், பாத்துரலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ மாலை, வணக்கம். ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு?

0: வணக்கம், பேசுங்க.
1: வணக்கம், யார் எங்க வந்திருக்கீங்க?
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம் சுப்பையாபுரத்துல இருந்து ராசாஜி பேசுறேன்.
1: என்ன பேரு?
2: ராசாஜி. சுப்பையாபுரம்.
1: ராசாஜி. ராசாத்தி. முதல்ல ராசாத்தி வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க ராசாத்தி? ராசாத்தி மாதிரியே இருக்கீங்களா?
0: அந்த பாட்டல கூட பாடி காமிச்சலாம். வாடி
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கு
1: கார் விழுந்திருக்கு, நீங்க தான் கேள்வி கேட்கணும் பூபாலன்
2: கிட்ட.
1: ஆமா, மட்டிக்கின்னாரு ஒருத்தர். சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: கேள்வி கேட்க போறீங்களா? கேளுங்க, நல்லா கேளுங்க.
2: பாட்டுல நாலு வரி சொல்லுவேன்.
1: அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணுமா?
2: அந்த பாட்டையும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க.
1: ஹே தம்பி, மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு நீதான். சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஐயோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
2: பூவை அள்ளி அலை சிந்த வேண்டும், அலை மீது கொஞ்சம் தலை சாய்க்க வேண்டும். வசந்தத்தை வந்து வரும் முன்னே கண்டு, மணிவில்லில் ஒன்ன வானத்தை மூடி. சொல்லுங்க.
1: நீங்க வந்து அவங்க கிட்ட எப்படியாவது க்ளூ ஏதாவது கேட்டு ஜெயிக்கிறீங்க.
0: சரி, இது யாரு நடிச்ச படம்?
1: பாப்பா கண்டுபிடிச்சிருவாரு. தெரியாது, பாட்டு தான் தெரியும்.
0: படம் பேரு
2: தெரியாது.
0: எந்த க்ளூவுமே
1: எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பாட்டுல நாலு வரி மட்டும்தான் தெரியும். கண்டுபிடிமணி.
0: இப்படி சொன்னா எப்படி? நீங்க தான் சொன்னீங்க ஏதாவது க்ளூ கேளுங்கன்னு சொன்னீங்க. நானும் க்ளூ கேட்க பார்த்தேன். அவங்க
1: தான் கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டாங்களே, என்ன சொல்ல முடியும்?
0: அப்போ
1: தர முடியாதா போடா சொல்லிட்டாங்க.
0: அப்ப இதுக்கு பாட்டுக்கான இந்த பாடல் என்ன பாடலுங்கிறத நீங்க தான் சொல்லணும்.
1: ஆஹா, வாய்ப்பே இல்ல. அடுத்த தடவை மாட்டும் போது எனக்கு நீ உதவி செய்ய மாட்டேன்.
0: சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லுவேன். ராஜாத்தியம்மா, இப்ப அவங்ககிட்ட கொடுத்துடலாமா? அவங்க என்ன பாட்டுன்னு
2: கண்டுபிடிக்கிட்டு
1: வார்த்தையே தெரியாது.
0: சரி, ராகத்தையா பாடுங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்க.
1: எனக்கே
0: மறந்துடுச்சு. முடியாது, செல்லாது செல்லாது. நீங்களும் கண்டுபிடிக்கல.
1: சரி சொல்லுங்க பாக்கலாம்.
2: பல்லாண்டு
1: வாழ்க. எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம் அதான் நடிச்சது. சரியா? இப்ப மட்டும் சரி சரி சொல்றாங்க. அப்ப க்ளூ கொடுங்க சொன்னாங்களா?
2: சொல்லல
0: மாட்டேன்ட்டாங்களே.
1: எப்படி ஒரு நாள் நம்மகிட்ட மாட்டாமா பொறுக்க போறாங்க? சரி, நிகழ்ச்சி கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: தேங்க்யூ.
0: அடுத்து யாருன்னு பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: ஹலோ, வணக்கம். அழகிய நம்பி திருநெல்வேலி.
1: அழகிய நம்பி திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்.
1: ஓகே. அப்புறம் சாயங்காலம் காபி கீபி குடிச்சியலா குடிக்கலையா?
3: என்னமா,
1: காபி குடிச்சியலா டீ குடிச்சியலா?
3: ரெடி ஆயிட்டு இருக்கு.
1: ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓ, வெயிட்டிங்ல வெயிட்டிங்ல இருக்குது. என்ன?
3: எஸ் எஸ் எஸ்.
1: ஓகே ஓகே.
3: அதுல போக வந்துட்டு இருக்கு.
1: போக மட்டும் தான் வருதா? தீரி இல்லையா?
0: நமக்கே
1: தெரியல.
3: அருமை அருமை அருமை. ஒன்னு மூணு அஞ்சு வேணும் தான் கேட்டுட்டே இருக்கேன்.
0: இப்படியா? பரவாயில்லையே, நீங்க நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க.
1: சரி, நான் கேக்கட்டுமா?
3: சொல்லுங்க.
1: ஒருத்தர் வந்து அவர்

0: தங்கமே, வைரமே, டார்லிங்,
1: ஐயோ
0: மை ஹனி அப்படின்னு ஒரு 70 வயசு தாத்தா அவங்க ஒய்ஃப் அப்படி அப்படியே பாசத்தோட கூப்பிட்டுட்டே இருந்தாராம்.
1: சரி,
0: உடனே ஒரு பையன் வந்து கேட்டான், என்னையா இந்த வயசுலயும் பொண்டாட்டி மேல இம்புட்டு பாசமா அப்படின்னு கேட்டாங்கண்ணா. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரா, ஆத்தாடியோ அப்படின்னு மயங்கி விழுந்துறான பையன். என்ன? ஆமா
1: அப்படிதான்.
0: சொல்லுங்க, 40 செகண்ட் தாண்டிரும்.
2: இவருக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறது அவதான் கொடுக்கணும்.
0: இவ்வளவு மூளை போட்டு ரொம்ப யோசிக்க வேணாம். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஐயா, ஒரு 10 வருஷமா அவ பேர மறந்துட்டேன். உன் பேர் என்னன்னு கேட்க போக பயந்து போய் அப்படியே தங்கமே வைரமேன்னு கூப்பிட்டு அப்படியே சமாளிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாராம். சரியா? இனிமேல் யாராவது டார்லிங், தங்கம் அப்படின்னு ஒய்ஃபு கூப்பிட்டா என்னங்கிறத முதல்ல கேட்டு விளக்கம் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பாசத்தை நீங்க கண்டு நீங்க மெச்சுப்போங்க. சரியா?
1: விளையாண்டு இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில. முதலாவது ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 பொதிகை தும்பி. ஸோ நேரில் எல்லாமே அட்டகாசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க, அதுவும் பொதிகை தும்பினா டக்கு டக்கு டக்கு டக்கு நம்ம நேரில் வந்துட்டு இருக்காங்களே.
1: அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்க வெறியோட வந்துகிட்டு இருக்காங்க.
0: முக்கியமா நம்மள தோக்கடிக்கணும் அப்படிங்கறது அப்படிதானே? ஓகே, அடுத்து யார் வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: மாலை. வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க? ஹலோ,
0: வணக்கம்.
1: சொல்லுங்க, தூங்கிராதீங்க, தண்ணி தொலைச்சு. மணி எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேளுங்க. புறா என்று வரக்கூடிய வார்த்தை வரக்கூடிய ஒரு பாட்டு ரெண்டு மூணு சொல்லுங்க.
0: புறா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பொருள் பாட்டா?
1: இடையிலயே வரலாம், ஃபர்ஸ்ட் வரலாம். சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு. ஏ ரொம்ப ஈஸிப்பா, நிறைய பாட்டு இருக்கு.
0: வெள்ளை புறா ஒன்று.
1: ஒன்னு ரஜினிகாந்த் பாட்டு. அடுத்து அடுத்து அடுத்து டக்கு டக்குன்னு
0: சொல்லு. நீங்க
1: ஒரு பெண் புறா.
0: ரைட், சூப்பர்.
1: புறா புறா வெண் புறா.
0: அடிச்சு வச்சிருக்கீங்க எப்படி?
1: அப்புறம் வந்து
0: அவங்க மூணு தான் கேட்டாங்க. மூணு தானே கேட்டீங்க?
1: இன்னொரு பாட்டு இருக்குது.
0: சரி சொல்லுங்க.
1: மாடப்ராவோ.
0: இல்ல நான் சொல்றேன், பக் பக் பக் பக். ஏய்
1: மாடப்புரா.
0: ஓகேவா சார், முடிஞ்சா?
1: மாடப்புராவோ
0: பாத்தீங்களா,
1: மஞ்சள் நிலாவோ. இதுல ஜெயிச்சது யாருங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னாச்சு சத்தத்தை காணோம்
0: மணி சார்?
2: சொல்லுங்க
1: சொல்லுங்க, யார் ஜெயிச்சா நீங்க தான் சொல்லணும். நாங்க ரெண்டு பேரும் பாதி பாதி பங்கு போட்டுக்கிறோம் உங்க மார்க்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம், விளையாட வந்திருக்கிறது யாரு?
2: திருநெல்வேலி
1: வானொலிக்கு போன் மூலமா எங்க கிட்ட பேச வந்திருக்கீங்க.
2: விடப்படாது
1: இல்ல, பின்ன இங்க எங்களை தவிக்க விட்டுட்டு போனா நாங்க எங்க போய் தேடுவோம் உங்களை எல்லாம்.
0: உங்களுக்கான கேள்வியை கேக்கலாமா?
1: சரி, ரொம்ப ஈஸியானது, சரியா? நாம ஏன் தண்ணி குடிக்கிறோம்? நாம ஏன் தண்ணி குடிக்கிறோம்? நாமளும் தண்ணிக்கு உள்ள சின்ன இணைப்பு தான்.
2: அப்படியா?
1: ஆமா, முடியும் முடியாது அவ்வளவுதான்.
2: ஓ, தண்ணி குடிக்கலன்னா வாழ முடியாது.
1: இது எங்களுக்கு தெரியாதா? எங்க நான் தான்

0: இவ்ளோ பெரிய இந்த உள்ளங்கை அளவு இருக்கு, அந்த மூளையை எடுத்து கீழே வச்சு
1: விட்டு
0: பேசுங்கன்னு
2: சொன்னேன்.
0: தண்ணியால நம்மள குடிக்க முடியாது, அதனாலதான் தண்ணியை நாம குடிக்கிறோம், சரியா?
2: அவ்வளவுதான்.
1: இனிமே இப்படி யோசிப்பீங்க நீங்க?
0: இவ்வளவு அறிவாளியா இருக்க சுமித்ரா, மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். அடிக்கடி பேசுங்க.
1: நல்லா நல்லா வந்து அற்புதமா விளையாண்டாங்க. ஆனா நீங்க சொன்னது அந்த மூளை கலத்தி வச்சுட்டு தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து
0: பதில் சொல்ல
1: முடியும்.
0: ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள்,
1: அப்படிப்பட்ட ஆள்.
0: ஆமா, நாம எல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் தெரியும்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.
3: We gonna blow the speakers baby once again, Vijay and

வணக்கம் அபிஜயண்டனி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஆத்திச்சு ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சு.
1: Yeah.

0: 2.6 பொதிகை தும்பி தாயம் விளையாடு தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்து யார் விளையாட போறலான்னு கேட்டலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஸ்பீக்கிங் வித்
1: ஆஹா, நீங்க பேசிட்டே இருங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம். யாரேங்க வந்து வந்திருக்கீங்கோ?
2: இன்னைக்கு
1: வந்துட்டீங்கல்ல, ரெண்டு நாய்க்கு ஒருத்தர் வந்தாலும் சூறாவளி மாதிரி சுத்திட்டு போறீங்கல்ல, வேற என்ன வேணும்?
2: காடுனா நாங்க வந்து சூறாவளி, காடுனா நாங்க வந்து சிங்கம்.
0: ஏன் வசனம் அப்படி
1: குழப்பிட்டு உருட்டிட்டேன். உங்களுக்கு அஞ்சு விழுந்திருக்கு. பூபாலன் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, சரிங்களா?
0: சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி
2: கேட்கேன்.
0: ஆமா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்க போறேன்.
1: அவர் காமெடியா ஆசிக்கிறாராமா.
0: நாம ஏன் குளிச்சதுக்கு அப்புறம் தலை தோத்துறோம்?
1: அதனால
0: இவங்க வந்து துண்டை எடுத்து துண்டை பிடித்து தலை தோத்துக்கிறீர்கள்.
1: எப்படிப்பட்ட அறிவாளிகளை
0: நான் கேட்டது. நீங்க ஏன், நம்ம ஏன் குளிச்சதுக்கு பிறகு தலை தோத்துறோம்?
2: குளிக்காட்டு
0: தோத்த முடியாது.
1: சும்மா போன தலை தோத்த
0: முடியாதான்? ரொம்ப யோசிக்கீங்களே.
1: எல்லாரும் நம்மள மாதிரியே அறிவாளியா இருக்காங்க. சொல்லுவாரு பாருங்க, சொல்லுங்க.
0: அதாவது குளிச்சுட்டே இருக்கும் போது தோத்த முடியாது, அதனாலதான் குளிச்சு முடிச்சுட்டு தலையை தோத்துறோம்.
1: இது ஜோக்காமா? நீங்க சிரிக்கணும் மாமா, தயவுசெய்து சிரிச்சிருங்க. அவர் பள்ளி கொடுத்துற பாடம் நடத்துற மாதிரி சொல்லுதாரு. தயவு செஞ்சு சிரிச்சிருங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது.
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
3: உங்க சொந்த பந்தங்கள் தான்.
1: அம்புடு பேர் சொந்தங்க தான் தெரியும்ல.
0: உங்க பேரை சொல்லுங்க. அந்த
1: ஆமா, நாடு கடத்தி விட்டாங்க. அப்படி இப்படின்னு கடல்ல நீந்தி பாலைவனத்துல நடந்து வானத்துல பறந்து வந்து சேர்ந்துட்டேன். பாத்துக்கோங்க. பாத்தீங்க, பிரிச்சு விட்டாங்க, என்ன பண்றது? சரி, யார் எங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க.
3: வீரபாண்டிய புலிக்குளம்.
1: வீரபாண்டிய புலிக்குளம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான நம்பர் என்ன?
1: ரொம்ப சிம்பிளான கேள்விதான்.
0: சொல்லுதியா?
1: மழை அடிக்குது இல்ல வெயில் வருது, அப்ப நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? கொடைய தூக்கிட்டே அழிவோம்ல. எதுக்கு நாம கொடைய தூக்கிக்கிட்டே அலையறோம் சொல்லுங்க?
3: மேல மலை படாம இருக்கிறதுக்கு, வெயில் படாம இருக்கிறதுக்கு.
1: நான் தான் சொன்னேனே, ரொம்ப புத்திசாலியா யோசிக்காதீங்க. எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, எங்களை மாதிரியே நடந்துக்கோங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா?
0: கொஞ்சம் மாத்தி யோசிங்கன்னு சொல்றோம்ல.
1: ஆமா, மாத்தி யோசிங்க.
3: எதுக்கு
1: அப்படின்னு யோசிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு நான் சொல்லட்டா? எனக்கு கொடையால நடக்க முடியாது, அதனால தூக்கிட்டு
0: போறோம். முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? நான் சொன்னம்ல,
1: நான் சொன்னேன்ல, கொடைய வந்து இப்படியே தூக்கிட்டு அலையிறோம். தூக்கிட்டு போனா கீழே போடணும், போடுறது தூக்கிட்டே தான் அலையதான். ஏன்னா அதுக்கு நடக்க முடியாது. நடந்துச்சுன்னா நம்மள எதுக்கு கூப்பிடுது?
0: ஆமா, சுமித்ராக்கா தான் அப்படியே மெதுவா தூக்கி கொண்டு போறாங்க, கால் வலிக்கிட்டு.
1: ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: சூப்பர். ரொம்ப அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கிறாங்க நேர்களா. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. சேது படத்துல இருந்து கேட்டுடே, தொடர்ந்து நினைந்திருங்கள்.

0: சூப்பரான இந்த சாயங்கால வேளையில் நாம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் FM 102.6 பொதுகை தும்பி நிகழ்ச்சியோடு.
1: தாயம் விளையாடு தான் விளையாடிட்டு இருக்கிறோம், அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதுவும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, அதுவும் முக்கியமா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்பவே திணறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
0: ஐயா, அதெல்லாம் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் வேற நான் சொல்றேன்.
1: அது ஒரு கேள்வியே இல்லாட்டினாலும் திணற அடிக்கீங்களா இல்லையா? அடுத்து யாரு? வணக்கம்.
0: ஹலோ மாலை, வணக்கம். சிறப்பான தரமான கேள்வி கேளுங்க.
1: வச்சி செஞ்சிரணும் அப்படிங்கறாங்க.
2: அப்புறம்
0: ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஒரு சிக்கன் 65, ஒரு பிரியாணி, ஒரு
1: எதை எடுத்து சாப்பிடுவீங்க? ஆமா, எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரே உருண்டையா உருட்டி,
0: ஒரே உருண்டையா உருட்டி, ஒரே கவளமா உருட்டி உள்ள போட்டுருவாப்ல. சரி, நீங்க சொல்லுங்க பதில.
1: இல்ல, வேற க்ளூ கொடுங்க, க்ளூ கொடுங்க.
0: க்ளூ ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: க்ளூ
2: எது சொன்னோம்ல, உப்பிட்டவரை எது வரைக்கும் நினைப்பீங்க? அதுக்குதான் சொன்ன உப்பு சொன்னேன்.
0: நினைக்க முடியாது, வரும்போதே நினைச்சு இவ்வளவு வராப்பிலையே, இவரு நம்மளதான் அடிக்க போறாரா, நாம தான் அடிக்க போறோமான்னு நினைச்சான். ரொம்ப நன்றி, இன்னும் அப்படியேதான் இருக்காப்ல.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மாலை, வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: வணக்கம்
0: மாலை, வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?

0: குறிச்சிலிருந்து சுகன்யா.
1: பெருமன் குறிச்சில இருந்து சுகன்யா. சுகன்யா வந்து சாதாரணமா நினைக்க கூடாது.
2: அது தெரியும், நீங்க ஏன் அவங்களையும் மாதிரி பேசி காமிச்சீங்க?
1: அவங்க கிட்ட பேசி எனக்கு அப்படியே வந்துருச்சு.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் தான் கேட்க வேண்டும், தாங்கள் தான் பதில் கூற வேண்டும்.
1: உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட பயங்கர சண்டை, கடைசி வர நான் அவகிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அடப்பாவி, இவ்வளோ தைரியமான ஆளா இருக்கியே, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அப்படியா? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருப்பாரு?
0: நீங்க சொன்னதே எனக்கு மறந்து போயிட்டேன்.
1: ஆனாவில இருந்து ஆரம்பிக்கிட்டா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள செம்ம சண்டை.
2: செம்ம சண்டை
1: அந்த நேரத்துல அந்த கணவர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு, எனக்கு என் பொண்டாடிக்கு பயங்கரமான சண்டை, இந்த சண்டை இல்லை, இது வரைக்கும் நான் அவகிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாப்பிலையா. உடனே அவன் சொன்னானா, என்னடா இது, உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பேசாம இருக்க தைரியமான ஆளு தாண்டா, சரி கடைசியா யார் தான் பேசினாங்க அப்படின்னு கேட்டாப்ப, யாரு பேசிருப்பா, என்ன சொல்லிருப்பாங்க?
0: கடைசியா யாரு பேசினாங்க?
1: ஏ இறைவனே, இறங்கி வாரும் ஐயா, இறங்கி வாரும், இறங்கி வாரும், அப்படியே சுகன்யாவுக்குள் இறங்கி வாரும்.
2: சூப்பர் சூப்பர். அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி தாயம் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அட்டகாசமா. அடுத்து யார் விளையாட போறாங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வெக்கல்பட்டியில இருந்து பிரதிபா.
2: ரெட்டியார்பட்டியில இருந்து பிரதிபா.
0: வெக்கல்பட்டி
2: இப்படி ஒரு ஊரா?
0: என்ன இப்படி கேட்டீங்க?
2: எனக்கு தெரியவே செய்யாது. பச்சை மண்ணு
1: நானு.
2: கடையம் பக்கமா. உங்க சவுண்ட் ஏன் எதிர் ஒலிக்குது? தயவு செஞ்சு நல்ல கேள்வியா நம்ம பூபாலன் கிட்ட தரமா சம்பவம் பண்ற மாதிரி கேளுங்க. அதான் நடக்காது. ஏதா அவனுக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு வச்சிருக்கா? அப்படி பொழைச்சு போறான்னு
1: விட்டுருமா?
2: அதனால் இந்த தடவை மிகவும் அபாரமாக சிறப்பாக 100க்கு 100 மார்க் வாங்கியிருப்பது யாரென்றால் நம்முடைய பூபாலன். கோழியும் கோவிச்சு அதுக்கே பொறுக்கல.
0: என்ன செய்ய?
2: அதுக்கே பொறுக்கல. நீக்கும் தங்க புள்ள. ரொம்ப நன்றி பிரதீபா. அடிக்கடி பேசுங்க.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, யார் பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?

0: என்ன வந்திருக்கீங்க?
1: ஒரு
2: வாழ்த்துக்கள்.
1: நீங்க
0: எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்க அந்த நாள்.
1: நிலையத்துல எல்லாரும் நலமா?
0: எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு லீவு, நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தா கத்திக்கிட்டு இருக்கோம், கதறிக்கிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க வீட்டுல.
1: நம்ம ரெண்டு பேருக்கும்
0: என்ன ஆகுறது? தேங்காயா?
1: இல்ல மேடம்,
0: தேங்காய் இல்லாட்டி.
2: தேங்காவும் இல்ல,
0: தேங்காவும் இல்ல, மாங்காவும் இல்ல, அப்புறம் பனங்காயே இல்ல.
2: ஆமா,
0: ஒரு க்ளூ ஏதாவது கொடுங்க.
1: க்ளூவா? நாம சாப்பிடுறதுதான்.
0: நாம தான் எல்லாத்தையும் சாப்பிடுவோமே.
2: பலாப்பழமா?
1: சொல்லிட்டாரு சார், சொல்லிட்டாரு.
0: பூபாலன் வாழ்க, பூபாலன் வாழ்க, வாழ்க.
1: இந்த சாருக்கு தான் மார்க்
0: கொடுக்க முடியாதுங்கற அதை நான் தான் வச்சுக்கேன். சூப்பரா பேசுனீங்க, சூப்பரான விடுகதை கொடுத்தீங்க. அடிக்கடி பேசுங்க, ஆரவாரமா இருங்க, ஜாலியா இருங்க. தேங்க் யூ வெரி மச்.
2: நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் அடுத்ததாவது பாடல் வந்துட்டே இருக்குது. கேரிடி தொடர்ந்து நிதிர்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஜோதிக தும்பி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் கேட்கலாம்? வணக்கம்
1: மாலை. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
0: என்ன
2: படிக்கிறீங்க?
1: நல்லா படிமா, தயவு செஞ்சு பூபாலன் கூட மட்டும் சேராத.
0: நான்
1: உருட்டுறேன், என்ன நம்பர் வருது பாக்கலாம். இப்போ வந்து 5 விழுந்திருக்கு, அதனால பூபாலன் தான் கேள்வி கேட்பாரு.
2: ஓகே.
0: சரி, நீங்க வடிவேல் காமெடி எல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: பிடிக்குமா?
2: பாத்திருக்கேன்.
0: உங்களுக்கு பிடிக்குமா? அதுல நிறைய படத்துல, ஒவ்வொரு படத்துலயும் வடிவேல் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க,
1: நிறைய கேரக்டர் நடிச்சுக்காப்ல.
0: சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? சூனா பானா,
1: அந்த மாதிரி கேரக்டர் நிறைய.
0: இதே மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கும் இல்லையா?
1: அதுல ஒரு 5 கேரக்டர்,
0: ஒரு 5 கேரக்டர் நேம் சொல்லு
1: பாக்கலாம்.
0: ஒவ்வொரு படத்துலயும் இந்த மாதிரி வடிவி.
1: எதே?
2: ஸ்னேக் பாபு.
1: ஸ்னேக் பாபு. அடுத்து விருட்டுன்னு சொல்லணும்.
0: ஸ்னேக்
1: பாபு. அப்புறம்
0: முடிஞ்சு போச்சு. அடுத்து
1: டேய், அடுத்துடா,
2: அடுத்து
1: இந்த கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படி வருவாப்ல. அவர் பேர் என்ன பேரு?
0: கட்டம் சரியில்லையா?
1: கைப்புள்ள.
0: வெளியில வர
1: மாட்டேங்குது, மறந்து போச்சு சுந்தரிக்கு. அப்படித்தானே? நாய் சேகர் விட்டுட்ட. தீப்பறி திருமுகன் பாடி சோடா.
0: வேற
2: நாய் சேகர்.
0: அடுத்து
1: கான்ட்ராக்டர் நேசமணி விட்டுட்டியே. ஓகே, அப்படி இப்படி சொல்லி 5 வந்துருச்சு.
0: சூப்பர்
1: சூப்பர். உனக்கே நாங்க மார்க் கொடுத்துறோம். சரியா?
0: ஓகே சுந்தரி, நன்றி. சூப்பர்,
1: தேங்க் யூ வெரி மச்.
2: நன்றி.
1: ஓகே,
0: நிகழ்ச்சியான நிறைவான நேயர் யாருன்னு கேட்டலாமா?
1: ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சி

0: வந்திருக்கமே டப்பு டிப்பு டுப்புன்னு நீங்க பேசிட்டு
1: போங்க. ஆமா நம்பர் சொல்லுங்க. வணக்கம்.
0: யார் எங்க வந்திருக்கீங்க?
2: வணக்கம்.
0: ம் ஓகே சொல்லுங்க.
2: அரியபுரத்துல இருந்து பார்க்கவி பேசுறேன்.
0: அரியபுரத்துல இருந்து
1: பார்க்கவி.
0: பார்க்கவி அழகான பேரா இருக்கே.
1: ஆமா உங்களுக்கான நம்பர் என்னன்னு
2: பார்த்தறலாமா?
0: அம்மா வச்ச பேர். சரி
1: டக்குனு இப்ப பதில் சொல்லுவாங்க பாருங்க.
0: டச்சக் உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. சரியா
1: கேளுங்கள் கேள்வியை.
2: நானே கேக்கணும்.
0: நான் தான் கேள்வி கேக்கணும். 5 ல
1: இரட்டை படை விழுந்தா மட்டும் தான்
2: தரை என்ன தரை
0: உட்கார முடியாத தரை என்ன தரை நீ சொல்லு. கட்டாந்தர.
2: நோ நோ
1: உட்கார முடியாத
0: தரை. நான் கேக்குறோம். அவங்க என்ன கேக்குறாங்க?
1: அப்படியா?
0: ஆமா 5 ல
2: நான் கேக்கணுமோ?
0: எக்ஸ்கியூஸ் மீ 5 விழுந்திருக்கு. ஒரு ஊர்ல வந்து அவங்க ஒய்ஃப் காணல அப்படின்னு பதறி அடிச்சு ஒருத்த போஸ்ட் ஆபீஸ் போய் கடந்தான்.
1: ஏன் போஸ்ட் ஆபீஸ் போனாங்க அப்பா
0: சொல்லட்டுமா? டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. விசுக்குன்னு சொல்லணும்.
1: நான் சொல்லட்டுமா இந்த விடுகதைக்கு விடைய? நான் சொல்லட்டுமா?
0: சொல்லப்படாடா சொல்லப்படாடா.
1: இது ரொம்ப நல்ல காமெடியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: இதுல வந்து சுமித்ரா வந்து அதிகமான மார்க் எடுத்துக்காங்க அப்படிங்கறது வெளியே சொல்ல முடியாது. ஆனா பூபாலனுக்காக ஒரு 5 மார்க் அப்படியே அள்ளி கொடுத்தாச்சு.
1: விட்டு கொடுத்துருக்கீங்க.
0: மற்றபடி நம்ம நேயர்கள் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும். நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கு மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். நான் சுமித்ரா.
1: நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன். இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். மறக்காம கால் பண்ணி பேசுங்க குட்டீஸ். வாட்ஸ்அப் மூலமாகவும் குட்டீஸ் உங்களுடைய விடுகதையோ அல்லது ஏதாவது ஒரு பாட்டு பாடியோ நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்டு வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து உங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ் அரட்டை அடிக்கும் நேரம்.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோள் அரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோத்ராணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: செல்ல குட்டீஸுக்கு இனிய மாலை வணக்கங்கள். என்ன செல்ல குட்டீஸ்க்கு மட்டும்தான் மாலை வணக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, இது நெல்லை பண்பலை 102.6 குட்டீஸ்களுக்கான நேரம். 6 மணி வரைக்கும் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஜாலியாக பேசலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டீஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன். 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. அதே மாதிரி செல்ல குட்டீஸுக்கு சின்ன குழந்தைங்களாம் நல்லா பாட்டு பாடுவாங்க இல்லையா, அவங்க ஃபோனில் பேசுறதுக்கு ரொம்ப தயங்கினாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய அந்த குரல் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப தெளிவாக இறைச்சல் இல்லாத மாதிரி நல்லா தெளிவாக அவங்க பேசுகிறத நீங்கள் பதிவு பண்ணி வாய்ஸ் நோட் மூலமாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9434-33-607-94. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார் பேச போகிறாங்க, எங்கேருந்து பேச போகிறாங்க? வணக்கம் குட்டீஸ், என்ன இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குதோ? ஓகே, மறுபடியும் குட்டீஸ் அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம், என்ன இது நமக்கே ரிங் அடிக்காங்களேப்பா, எப்படி தான் நம்ம ரிங் அடித்தாலும் நம்ம குட்டீஸ் அடுத்தடுத்து வரத்தான் செய்வாங்க, யார் தான் பேச போகிறாங்கன்னு கேட்கணும். வணக்கம் குட்டீஸ், ஓகே அவங்க இனப்பில் ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, நாமளும் அடிக்கடி அடுத்தடுத்து பேசிட்டு தான் இருக்கிறோம், யாராவது ஒரு குழந்தைங்க பேசுவாங்களா நம்ம கிட்ட? வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், எல்லாருடைய லைன்லையும் இணைப்பு ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு லைனில் வராங்க, கட் ஆகிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்டு வந்துடலாம், யூத் படத்துலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். இது அரும்பு மொழிகள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார் கேட்டலாம்? வணக்கம். வணக்கம் குட்டீஸ். என்னென்ன தெரியலையே. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் குட்டீஸ் ஒருத்தங்க வாட்ஸ்அப் மூலமாக ஏதோ ஒன்று பேசி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பேசி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? ஓகே.
1: சிவபூவனே, சடையாபுரம்,
0: சரி,
1: திருக்குறள் அகரம் அகத்த ஆய் தன்ன முச்சு கக்க கசுதர கச்சவீ நிற்க அகத்தர அன்மோத சொத்து வாட்ஸ்அப் திரா அன்பனுமே வய ரெண்டு கண்ணு முழு ரெண்டு கண்ணுமே
0: நல்லா அழகா வந்து குட்டீஸ் வந்து திருக்குறள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் குட்டீஸ் வாட்ஸ்அப் மூலமாக கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம். இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. வணக்கம் குட்டீஸ். ஓகே, குட்டீஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து இன்னும் பள்ளிக்கூடம் திறக்க 3 நாள் தான் இருக்குது, சீக்கிரமாக 4ஆம் தேதி பள்ளிக்கூடம் போடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ புதுசாக நம்ம ரொம்ப நாள் கழித்து அதுவும் 1 மாதம் 2 மாதம் லீவ் விட்டதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போனால் அது நிறைய பேருக்கு ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். அடுத்து வர குட்டி குட்டீஸ்க்கு ஜாலியாக இருக்கா? வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? என்ன பேருமா?

0: பேசுறீங்க? ரஹ்மத் நகர்ல இருந்து பேசுறீங்க குட்டீஸ். என்ன படிச்சீங்க நீங்க? படிச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம். சரி, உங்களுக்கு என்னைக்கு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க?
1: ஜூன்
0: 4ஆம் தேதியா? ஓகே. சரி, ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாம் வாங்கிட்டீங்களா? என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க? புக்ஸ் வாங்கிட்டீங்க. நோட்டு வாங்கினீங்களா? ஓகே. ஸ்கூல் போறதுக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்கா? ரெடி ஆயிட்டீங்களா? ஓ சூப்பர் குட்டீஸ். என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: பாடுங்க கேக்கலாம்.
1: I got a joy, joy, joy, joy, down in my heart, down in my

சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்க. ஓகே குட்டீஸ் நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ நீங்களும் இந்த மாதிரி குட்டீஸ் ஜாலியாக கதை சொல்லணும் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462256113 2. இன்னொரு நம்பர் 0462256113 3. ஓகே நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுடே தொடர்ந்து நிந்திரங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
2: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடல்களோட அடுத்தடுத்து குட்டீஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ். ஓகே, வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குட்டீஸ் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. யார்? தூத்துக்குடியிலிருந்து சஞ்சீவ்ர பிரசன்னா அவங்க வந்து ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. யார், என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாமா?
3: உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இருதாய் மறுவாய் மரடாய் மணியாய் வழியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் உருவாய் அருவாய் அருவாய் குகனே நான் என் செய்யும் என் வனிதான் என் செய்யும் என் நாடி வந்த கோல் என் செய்யும்
2: உணர்வு பூர்வமான ஒரு அந்த ஒரு பாடலை வந்து அவங்க வந்து பாடுறாங்க. சோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. அடுத்து யார் பேச போறாங்க? குட்டீஸ் வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? என்னன்னு தெரியல, இன்னைக்கு குட்டீஸ் எல்லாம் வேகமா வராங்க, அப்புறம் பேசுறாங்க, அப்புறம் டப்புன்னு கட் ஆகுது. என்ன பிரச்சனை? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு லைன்ல கிடைக்கல, உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் சொல்றேன், 9443360794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக உங்களுடைய நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்களா, கதை சொல்ல போகிறீங்களா, என்ன சொல்கிறீங்களோ அதை இறைச்சல் இல்லாமல் தெளிவாக நீங்கள் வந்து பதிவு செஞ்சு அதை வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம். ஓகே, அடுத்து ஒரு குட்டீஸ் வராங்க. இவங்களாவது நம்மகிட்ட பேசுவாங்களா? வணக்கம். ஆஹா, இவங்களும் பேசலை. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற சூப்பரான ஒரு படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது. ஆரம்ப மொழிகள் நிகழ்ச்சியில குட்டீஸ் சூப்பரா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமா வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஓகே, அடுத்து லைன்ல வராங்க குட்டீஸ். யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ். ஐயோ என்னடா இது இன்னைக்கு. ஓகே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குட்டீஸ், உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு விடுகதை கேட்குறேன். அந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். என்ன விடுகதை? தொட்டு பார்க்கலாம் ஆனால் எட்டி பார்க்க முடியாது. அது

0: என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், தொட்டு பார்க்கலாம் ஆனால் எட்டி பார்க்க முடியாது, அது என்ன? வரக்கூடிய குட்டி சொல்லுவாங்களா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: சுதா.
0: என்ன பேருமா?
1: சுதா.
0: சுதா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பருத்திக்குளம்.
0: பருத்திக்குளத்திலேருந்து பேசுறீங்க. என்கிட்ட ஏற்கனவே பேசுறீங்களாமா? ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சுதா? கடி ஜோக். ஆஹா, சரி கேளுங்க.
1: ஒரு கல்யாணத்துல பிரெட்டும் ஜாமும் கொடுத்தாங்களா, அது ஏன்?
0: ஒரு கல்யாணத்துல பிரெட்டும் ஜாமும் கொடுத்தாங்களா? பிரெட்டும் ஜாமும் ஏன் கொடுத்தாங்க? பிரெட்டு ஜாமு எந்த கல்யாணத்துலையும் இப்படி கொடுத்தது கிடையாதுல்ல?
1: கிடையாது.
0: நீங்கள் ஏதாவது கல்யாண வீட்டில் பிரெட்டு ஜாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா?
1: இல்லை.
0: அப்போ இந்த கல்யாண வீட்டில் மட்டும் ஏன் கொடுக்குறாங்க? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? என்ன சுதா, நீங்கள் ஏதாவது க்ளூ கொடுத்தா தானே என்னால் சொல்ல முடியும். பிரெட்டையும் ஜாம் ஏன் கொடுக்குறாங்க? எனக்கு தெரியலையே சுதா, நீங்களே சொல்லுங்களேன்.
1: ஏன்னா அந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சான்.
0: ஓ, ஜாம் ஜாம்னு நடந்துச்சா? அதனால தான் வந்து பிரெட்டும் ஜாமும் கொடுத்தாங்களா?
1: ஆமாம்.
0: ஓகே சூப்பர், அவ்வளோதான். வேற இருக்குதா?
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான் இருக்குது. ஓகே சுதா, நான் ஒரு விடுகதை கேட்டேன்ல, அந்த விடுகதைக்கு விட தெரியுமா உங்களுக்கு?
1: என்ன விடுகதை?
0: தொட்டு பார்க்கலாம் ஆனால் எட்டி பார்க்க முடியாது. ஆமாம், அது நம்ம உடம்புல தான் இருக்கு. நம்ம உடம்புல தான் இருக்குது. ஆகும், நம்ம உடம்புல தான் இருக்குது. தொட்டு பார்க்கலாம் ஆனால் எட்டி பார்க்க அதை முடியாது. நல்லா பாருங்கோ.
1: நீங்களே சொல்லிருங்க.
0: நானே சொல்லிடவா? ஏன் இப்படி டக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்க? முதுகு. முதுகை நீங்கள் வந்து பின்னாடி கையை வச்சு இப்படி தொட்டு தானே பார்க்க முடியும். இப்படி திரும்பினா பார்க்க முடியுமா எட்டி எட்டி? முடியாது இல்லையா? அப்போ விடுகதை கரெக்டாக இருக்கா? சரி, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா ஸ்கூலுக்கு? என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு?
1: புக்கு, நோட்டு, பென்சில் பாக்ஸு.
0: சரி,
1: அவ்வளோதான்.
0: நீ எத்தனை வகுப்பு போகிறீங்க? சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. ஓகே, ஸோ அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. இன்னும் நாலு நாள் தானே இருக்குது, மூணு நாள் தான் இருக்குது நீட முடிஞ்சு, இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குல்ல. ஓகே சுதா, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க. 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. வாட்ஸ்அப் மூலமாகவும் குட்டீஸ் உங்களுடைய குரல் பதிவை நீங்கள் வந்து செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9444-3-3-6-0-7-9-4.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: குழந்தைகள் கொண்டாடும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள். அருமை மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. நிறைய பேர் இந்த விடுகதை கேட்டா நிறைய பேர் கொஞ்சம் பதில் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதனால இன்னொரு விடுகதை நான் வந்து கேக்குறேன். மரத்துக்கு மரம் தாவும், குரங்கு அல்ல அது வந்து, ஆனா பட்டை போட்டிருப்பாங்க, சாமி இல்ல. சோ இதுதான் வந்து விடுகதை குட்டீஸ். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கால் பண்ணுங்க. 0462-256-1132 மச்சமுறையன் 0462-256-1133. என்ன மரத்துக்கு மரம் தாவும், குரங்கும் இல்லைன்ட்டீங்க, பட்டை போட்டிருப்பாங்க, இங்கே சாமியும் கிடையாதுன்ட்டீங்க, அப்போ அது யாராக தான் இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விடுகதையும் வச்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான் அவன் யார்? அது என்னையா தொண்டை போற அளவுக்கு கத்துறது? நம்ம சொல்லும் போது மட்டும் ரெண்டு விதைக்கும் விட தெரிஞ்சது அப்படின்னா குட்டீஸ் நீங்களும் கால் பண்ணி விடையும் சொல்லலாம். நீங்களும் பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், மிமிக்ரி பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கோவில் படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சுவாரஸ்யமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? பாலஸ்வேதா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என்ன சொல்ல
1: போறீங்க?
0: அது என்ன, ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: கொடி.
0: கோ, ஆன்சரே சொல்லிட்டீங்களா?
1: அது என்ன கொடி கண்டுபிடிங்க.
0: ஓ, என்ன கொடின்னு கேக்குறீங்களா? பொடலைங்க கொடியா?
1: தப்பு.
0: வேற என்ன கொடி?
1: ஆன்சர் சொல்லவா?
0: அது என்னது, பழமா காயா?
1: காய்.
0: காய், பாகற்காய், பூசணிக்காய். பூசணிக்காய் இல்லையா? சூப்பர்.

0: அவ்வளோதானா, வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க.
1: கடல் தண்ணிய உப்பா இருக்கு.
0: கடல் தண்ணிய
1: உப்பா இருக்கு.
0: கடல் தண்ணிய உப்பா இருக்குது. அதுல வந்து உப்பு சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம்.
1: இனிப்பா இருந்தா ஈ முக்கியம்.
0: இனிப்பா இருந்தா ஈ முக்கியமா? ஐயோ சூப்பர் சூப்பர். அவ்வளோதானா, வேற வச்சிருக்கீங்களா? நான் ஒன்று கேட்கட்டுமா? விடுகதை கேட்டனே, கேட்டீங்களா விடுகதை? என்ன கடா இது? மரத்துக்கு மரம் தாவும், குரங்கு அல்ல. பட்டை போட்டிருப்பாங்க, சாமி இல்லை. அது யாரு? என்ன ஆப்ஷன்? அதான், அது வந்து அதுவும் மரத்தில் தான் வாழும். இல்லை, மரத்துக்கு மரம் தாவும், குரங்கு கிடையாது, பட்டை போட்டிருப்பான், சாமி இல்லை. தெரியலையா? நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயோ அது ஒரு உயிரினம். அணில் ஞாபகம் இருக்குதா?
1: அதே மாதிரி
0: இன்னொன்று கேட்டேன், அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான், அவன் யார்? ஆஹோ, நம்ம சொன்ன நேரத்துக்கு சத்தம் போடுவான், அவ்வளோ சத்தம் போடுவான். நமக்கு எவ்வளோ சத்தம்
1: வேணுமோ. கடிகாரம்.
0: கடிகாரம் அப்படின்னா இன்னொன்று கரெக்டாக சொல்லுங்கள். அதில் என்ன வைப்போம் நம்ம? காலையிலேயே நீங்கள் வந்து பரீட்சை, உங்களுக்கு நாளைக்கு வந்து பரீட்சைன்னு வைங்களேன், நீங்கள் காலையிலே எழுந்து படிக்கணும். என்ன வைப்பீங்க காலை நைட்டு? என்ன வச்சு எழுப்புவீங்க அவங்கள? அந்த கடிகாரத்தில் அலாரம் வைப்பீங்களா? 5 மணிக்குன்னா 5 மணிக்கு அலாரம் நீங்கள் அடிச்சிடும்ல. அடித்த உடனே டப்பு டப்பு டப்புன்னு எந்திரிச்சப்பா, ஏ பரிச்சிருக்குப்பா, எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டு சட்டு எந்திரிச்சு படிப்பீங்க, அப்படி
1: தானே?
0: ஓகே பாலசுவிதா, நீங்கள் எத்தனா போகிறீங்க? 6th போகிறீங்க. ரெடி ஆகிட்டீங்களா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க
1: நீங்கள்?
0: சரி. எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் அப்போ? நல்லா படிக்கணும், சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பராக குட்டீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஜென்டில்மேன் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: குழந்தைகள் கொண்டாடும் உங்கள் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் நிலைப்பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமா ஒரு குட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரியப்பபுரத்துல இருந்து என்ன பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா?
1: பாட்டு படிக்க போனேன்.
0: பாடுங்க.
1: அம்மா இங்கே வாவா, அச்சே முட்டும் தாத்தா, ஏ சொரும் போட்டு ஏ துரோ ஓட்டி, உன்னை போல நல்ல ஊரியால் இல்லை, ஏன்னா நுண்ணுக்கு தொல்லை மீன் இல்லை, ஐயே மிக்க சொல்லுவேன், ஒட்டைக்கு பயம்மா, ஓடு செய்ய நலம்மா, அவ சுணுமுலே அந்த
0: ஆஹா. சூப்பரா வந்து குட்டீஸ் வந்து பாட்டு பாடி இருக்கிறாங்க. ஆமாங்க, சில குழந்தைங்க ஃபோனில் வந்து பேச முடியாது இல்லையா, அப்போ அந்த மாதிரி அவங்க நல்லா பாட்டு பாட வச்சு இந்த மாதிரி பதிவு பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனீங்கன்னா அவங்களுடைய குரலை இந்த உலகமே கேட்டு ரசிக்கும், நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.
2: கலரு கலரு இது மஞ்சள் கலரு.
0: ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நல்லா கலந்துக்கிடலாம். ஸோ நிறைய குட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நிறைய எல்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கலாம் சொன்னாங்க இல்லையா. இதுதாங்க முக்கியமான விஷயம். இந்த ஒரு மாதம் லீவு கழித்து நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது அதில் ஒரு ஜாலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப

போட்டு ஜாலியாக இருக்கும். ஆனால் இடைப்பட்ட நாட்களில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடம் போயிட்டு சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டு மறுபடியும் திங்கக்கிழமை போகிறதா தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 2 மாதம் லீவ் விட்டுட்டு மறுபடியும் பள்ளிக்கூடம் போகும்போது அப்படின்னா ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், புது ட்ரெஸ் போட போகிறோம், பேக் வாங்க போகிறோம், நோட்டு வாங்க போகிறோம், பேனா வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுல அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி.

அரும மொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய குட்டீஸ்கள் வராட்டானாலும் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் வந்து வாய்ஸ் நோட்டில் அனுப்புனாங்க. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லையும் நீங்கள் குட்டீஸ் நிறையா வந்து ஜாலியாக வந்து பேசணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அதாவது ப்ரிப்பேர் அப்படிங்கிறது கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது அப்படிங்கிறத வந்து. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டீஸுக்கும் நிலைப்பண்பலை 102.6 இன் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கபில் தேவ். நேரம் 6 மணி. நேர்களை, நமது ஒலிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரு இசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி அப்துல் ரசாக் அவர்கள். தொடர்ந்து பயிர் கழிவு மேலாண்மை உரை வழங்குபவர் தென்பத்து டி ஆறுமுகம் அவர்கள். 8:00 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு இடம்பெறும். 8:35 இளம் காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் ஏற்றமிகு வாழ்க்கைக்கு மூதுரை கூறும் அறிவுரைகள். 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் டி தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்குப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் டி இசக்கி பிரியா அவர்கள். 7:00 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. நேர்களை, நாளைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் மனோகரன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி கேட்கலாம். 8:02 வழக்கு

கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை 8:30 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையருவி. காலைமணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணையதளம் அறிவின் சுரங்கமா நேரத்தின் விரயமா. 10:02 மனம் விரும்பதே, 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களிடம் குழந்தைகள் சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 1:10 நலம் தானாவில் வசம்பின் பயன்கள். 1:55 வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குஜராத்தின் அனந்த். 3:02 குக்கு. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7:00 திரையிசை. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 நம்மை சுற்றி. 7:30 அறிவியல் நேரம். 8:05 குக்கு. 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆபிரகாம் பண்டிதரின் ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள். 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 6:16 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்பது கடவுளை நேருக்கு நேர் காண்பதும் அவரை உணர்வதுமே ஆகும்.

வேற்றுமையே ஊற்றுகளாய் ஒற்றுமையே வடிகாலாய் கொண்டு எம்மதமும் சம்மதம் என சமத்துவ ஒளிபரப்பும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடைகளாக இருப்பது சிற்றின்ப ஆசையும் செல்வத்தின் மீதுள்ள பேராசையுமே ஆகும். இவற்றை துறந்தாலே இறைவனை எளிதில் அடைந்திட முடியும்.

ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் வாழ்கின்றான். எனவே சக மனிதர்களுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாக கருதப்பட வேண்டும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
1: நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய

0: மூன்று சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
1: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள்

0: சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
1: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
1: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்து. நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களை நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலக அளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்முடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களில் கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்ன எப்படி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய

0: பிரதமர் அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும், ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவில் தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40. பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்களை பற்றி நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.

கருத்துச்சுவையோடு இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. எவர் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்றாரோ அவருக்கு அவன் நெருக்கடிகளில் இருந்து வெளியேறும் வழியை உண்டாக்குகின்றான். மேலும் அவர் எதிர்பாராத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான்.

நேரம் 6:55 இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் போது நிச்சயமாக அவன் நமக்கு அவனது அருட்கொடைகளை அதிகப்படுத்துகின்றான்.

இமயம் முதல் குமரி வரை இதயங்களை இசையால் இணைக்கும் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களை கேட்ட பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெற்றது பக்தி மாலை.

நேரம் 7 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம இப்ப கேட்க போறோம் திரை இசை.

ஆல் இன் ஆல் அழகுராஜா திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமார் அவர்களுக்கு எஸ் தமன் இசையில் விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரீவர்தினி பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையில் நரேஷ் ஐயர் மற்றும் மதுஸ்ரீ பாடிய க்யூட்டான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்து இருங்கள். உங்கள் அபிமான FM Rainbow 102.6.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027 மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, மருத்துவம் மற்றும் பொது விவகாரம் போன்ற துறைகளில் நீண்ட நாட்களாக சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் தனிநபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். தகுதியுடையவர்கள் வருகிற ஜூலை 31 awards.gov.in என்ற மத்திய அரசின் இணையதளத்தில் தங்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் அசல் விண்ணப்ப நகலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அறை 88 இயங்கி வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமிநாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வி ஆண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும், ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026 வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலையுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற June 19 awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 1 to June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களில்

0: கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும் லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் June 4 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும் கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்ட்கள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்பவெப்பநிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்கவுள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி,

0: உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் 2வது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய 1ல் அல்லது 2வது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் 2 முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
0: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸ்

0: வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ராணி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: படி ராக்காய மூக்காய கூப்பாய சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம்
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றில இன்றைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி 1997 தமிழ்நாடு அரசு கலை பண்பாடுத்துறை வாயிலாக தொடங்கப்பட்டு 870/21 அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு கலை பண்பாட்டு வளாகம் திருநெல்வேலி 7 அப்படின்ற முகவரியில் கடந்த 28 ரொம்பவே சிறப்பாக இயங்கி வருது. இந்த திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கக்கூடிய கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, குரலிசை, நாகசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், அதுக்கப்புறமா மிருதங்கம், இந்த கலைகள் எல்லாமே பயிற்றுவிக்கப்பட்டு வருது. அதோடு கூட குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய இந்த கலைகளுக்கு 7வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதில் சேரணும் அப்படின்னா. தவில், நாகசுரம் மற்றும் தேவாரம் ஆகிய கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இசைப்பள்ளியில் பயில்வதற்கு மாணவ மாணவர்களுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தா 12 வயதுலேருந்து 25 வயதிற்கு உள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகள் முழு நேரமாக பயிலணும். 1வது ஆண்டு 350 ரூபாயும், 2வது ஆண்டு மற்றும் 3வது ஆண்டு மாணவர்களுக்கு 325 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இலவச பேருந்து வசதி, ரயில் கட்டண சலுகை வசதி, அரசு மாணவர் விடுதி வசதி, மதந்தோறும் மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்டு வருகிறதாம். திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளில் 3 ஆண்டு பயிற்சி முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்கத்தால் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்தவோ, நாதசுரம் மற்றும் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் மற்றும் கோவில்களை ஓதுவாராக பணிபுரியவும், மற்றும் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நடத்தப்படக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர்ந்திட இந்த இசைப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு அரசு ஆணையிட்டிருக்கிறாங்க. மேலும் திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்று இசைப்பள்ளியில் 3 ஆண்டு பயிற்சி பெற்று தேர்ச்சி சான்றிதழ் பெறும்போது அது 10வது வகுப்புக்கு இணையான சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னும், 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று இசைப்பள்ளியில் 3

ஆண்டு பயிற்சி பெற்று தேர்ச்சி சான்றிதழ் பெறும்போது 12ஆம் வகுப்புக்கு இணையான சான்றிதழ் வழங்கப்படும். ஆகையால் திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர்ந்து இசையை கற்று இசை ஆசிரியர்களாகவும் கலை வல்லுநர்களாகவும் உருவாவதற்கு அரிய வாய்ப்புகள் வந்து உள்ளது. எனவே கலையில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இந்த இசைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை நேரிலோ அல்லது அலுவலக தொலைபேசி எண் 0462 290 926, அதுக்கப்புறமா கைபேசி எண் 9443810926 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி இலக்கங்கள் மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 0462 290 926. மொபைல் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 944-38-10-926. ஸோ உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் வேணும் இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தெளிவு பெறலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் உரை, தொடர்ந்து திரை இசை பாடல், நிறைவாக மண்புழு கழிவு உரம் தயாரிப்பும் பயன்பாடும் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இயற்கை வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை.

யூஸ் பண்ணக்கூடாது, இது பயன்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் அதே நேரத்தில் பூஜ்யம் கட்டுப்படுத்தணும். இது வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்படி விட்டுட்டோம்னாலும் நம்ம இயற்கை முறையிலே விளைவித்தோம், இந்த பூச்சி மருந்து அடிக்கலை அப்படின்னா செடியில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தி, நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய எல்லா தாவரத்துலேயும் வரக்கூடிய பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு ஒன்று இருக்குது, அது பல வகைகள் இருக்குது. அதே மாதிரி இலைகளை கடித்து சாப்பிடக்கூடிய புழுக்கள் வகைகள் இருக்குது. அதே மாதிரி தண்டுகளில் ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு செடிகளையும் மரங்களையும் சாய வைக்கக்கூடிய நிறைய பூச்சிகள் இருக்குது. அதே மாதிரி கத்தரிக்காய் காய்ப்புழு போன்று, அதே மாதிரி பழங்களில் வரக்கூடிய புழுக்கள் போன்று நிறைய புழுக்கள் காய்கள்லேயும் பழங்கள்லேயும் ஓட்டை ஏற்படுத்தி அதுக்குள்ளே சாப்பிட்டு இப்போ இது எல்லாமே இயற்கை வேளாண்மை மட்டும் இல்லை, எல்லா விவசாயத்துலேயும் இது வரக்கூடிய விஷயம்தான். இப்போ மற்ற விவசாய முறைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சி மருந்துகளை உடனடியாக வாங்கி அடிச்சிடுறாங்க. இது அடிக்கும்போது ஆரம்பத்தில் கட்டுப்படுற மாதிரி தெரியும், ஏன்னா போக போக அதனுடைய அதில் அந்த பூச்சி மருந்துலாம் எதிர்த்து தன்னுடைய வாழ்க்கையை பல மடங்கு பெருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இருந்து கொண்டு இருக்குது. அதனால் அதே மாதிரி பூச்சி மருந்துகள் இப்போ வரக்கூடிய பூச்சி மருந்துடைய வேகம் அதனுடைய வீரியம்லாம் அதிகமாக இருக்குது. பூச்சிகளை கொல்ல வைக்குது, அதே நேரத்தில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. நிறைய நம்ம பார்க்குறோம், இப்போ நிறைய நோய்கள் மனிதர்களுக்கு புது புதுவாக நோய்கள் ஏற்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் கேன்சருங்கிறது முன்னால் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்படுவோம். இப்போ ஒரு சாதாரண காய்ச்சல் தலைவலிங்கிற மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய உருவாக்குற காரணமே அதில் ஒரு வகையானது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காய்கறிகளில் எல்லாமே நம்ம அதே மாதிரி உணவு பயிர்களில் பூச்சி மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறதா ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. ஆய்வில் கூட இப்போ முன்பாக அது வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. என்னென்னா பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய அந்த விவசாயியோ ரத்தத்தை எடுத்து பார்க்கும்போது எந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறாரோ அதனுடைய அளவு அதில் அவருடைய ரத்தத்தில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படுது. ஆக இந்த வகையில் பூச்சிக்கொல்லிகள் நிறைய பாதிப்பு ஏற்படுது. காற்று, நீர், அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாத்தையும் மாசுபடுத்தி கொண்டு ஒரே ஒரு விஷயம் பூச்சியை கட்டுப்படுத்துது, அதுவுமே முழுமையாக கட்டுப்படுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல கட்டுப்படுத்துற மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா முன்னால் இருந்த விட பல மடங்கு நம்ம நிறைய விவசாயிகளை சந்திக்கிறோம். அவங்க சொல்லக்கூடியது தான், முதல்ல கட்டுப்படி ஆயிடுச்சு சார், அப்புறம் பார்த்தா எந்த இதுக்குமே அதுக்கு எங்களால் கட்டுப்படுத்தவே முடியலைங்கிறத சொல்ல, இதுதான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய விளைவாக இருக்குது.

எல்லாத்தையும் மாசுபடுத்தி கொண்டு ஒரே ஒரு விஷயம் பூச்சியை கட்டுப்படுத்துது, அதுவுமே முழுமையாக கட்டுப்படுத்தணும்னு சொல்ல முடியாது. முதல்ல கட்டுப்படுத்தணுமா தெரியும், அப்புறம் பார்த்தா முன்னால் இருந்த விட பல மடங்கு நம்ம நிறைய விவசாயிகளை சந்திக்கிறோம், அவங்க சொல்லக்கூடியது தான். முதல்ல கட்டுப்படி ஆயிடுது சார், அப்புறம் பார்த்தா எந்த இதுக்குமே அதுக்கு எங்களால் கட்டுப்படுத்தவே முடியலைங்கிறத சொல்ல, இதுதான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய விளைவாக இருக்குது. அதனால் இயற்கை விவசாயம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், அதில் வந்து அளவாக கூட மற்ற முறைகளை நம்ம என்ன ஒரு அளவாக பயன்படுத்துங்கிறோம், ஆனால் இயற்கை விவசாயத்தில் முழுமையாக நம்ம வந்து என்ன இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் பூச்சியும் கட்டுப்படுத்த வேண்டும். இதுக்கு பல பூச்சி மருந்து இல்லாத பல முறைகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த இதில் நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த மாதிரி உயிரியல் முறையில் அந்த ஒட்டுண்ணி ட்ரைக்கோகோனமாங்கிற முட்டை ஒட்டுண்ணியை பயன்படுத்தும் பொழுது பூச்சி வந்து புழுக்கள் வெளியே வர விடாமல் அந்த முட்டை பருவத்திலே அழிச்சிப்படும். ஏன்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய உணவு தான் இந்த பூச்சியினுடைய, இது தன்னுடைய முட்டை அந்த முட்டையில் விட்டுரும். ஸோ இதனுடைய சந்ததியும் அந்த முட்டையில் உற்பத்தி, வெளியில் வர்றது இதனுடைய சந்ததி தான், அந்த புழுக்கள் கிடையாது. அது மாதிரி புழுக்கள்ல தன்னுடைய இனவரிசியை செய்யக்கூடிய ஒட்டுண்ணிகள்லாம் இருக்குது, கூட்டுப்புழுக்கள்லேயே இது மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த எல்லா ஒரு பூச்சியானது இப்போ முட்டை புழு அப்புறம் கூட்டுப்புழு அப்புறம் தாய்ப்பூச்சி இந்த இதில் இருக்குது. இல்லை இந்த மூணு பருவங்களையும் நம்ம தாக்கக்கூடிய இயற்கையிலே இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்குது. ஊன் உண்ணிகள் இறைவிழிங்கிகளும் இருக்குது. இறைவிழிங்கிகள் இப்போ உதாரணத்து சொல்ல போனால் வயலில் நம்ம பார்க்க போனால் நிறைய வண்டுகளை பார்க்கலாம். வண்டுகளை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் சிவப்பு கலரில் வண்டுகள் இருக்கும், அதில் மேலே கோடுகள் அல்லது புள்ளி புள்ளியெல்லாம் காணப்படும். ஸோ இந்த வண்டுகள்லாம் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். விவசாயிகளுக்கு சில பேர் தெரியாது வண்டுகள் வந்து பூச்சியாருன்னு நினச்சிட்டு அதுக்கு மருந்து அடிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வண்டுகள் வந்து நிறைய சாறு குனிஞ்சு பூச்சிகளை சாப்பிடும். இப்போ மாவு பூச்சி, மாவு பூச்சி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. மாவு பூச்சி, வெள்ளை, அஸ்வினி போன்ற எல்லா பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிடக்கூடியது இந்த பொறிவண்டாக இருக்குது. இதனால் ஆய்வகத்தில் இந்த பொறிவண்டுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்து வருகிறோம். ஸோ இது மாதிரியாக நம்ம வந்து உயிரியல் முறையில் நல்லா கட்டுப்படுத்தலாம். எனக்கு என்ன சொல்ல போனால் உயிரியல் முறை வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ஒன்றிணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா மற்ற முறையில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் பொழுது எல்லா பூச்சிகளும் ஒரு ஒரு ஸ்டேஜில் செத்துடும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஒன்று ஒரு பூச்சியை நம்ம வந்து அதாவது அந்த இடத்துலேருந்து நீக்கிட்டோம்னா அந்த இடத்துல இன்னொரு வேறு பூச்சி வந்து உருவாயிடும். உதாரணத்துக்கு வெள்ளை வந்து ஒரு பூச்சியாக முன்னால் இல்லை, இப்போ பருத்தியிலலாம் பார்த்திங்கன்னா காய்ப்பொருட்கள் தான் பெரிய பிரச்சனை. அப்போ அதுக்கு மருந்து அடிக்கும் பொழுது என்ன செய்யாச்சுன்னா இப்போ காய்ப்பொருட்கள் எல்லாம் இல்லாமல் போச்சு. சிறிய அளவில் இருந்த வெள்ளை ஈக்கள் வந்து காய்ப்புழுடைய சேதத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய அளவாகிடுச்சு. விவசாயிகளுக்கு இந்த இதில் வந்து விவசாயிகள் அதிக கவனம் செலுத்துகிற இல்லை, ஆனால் பூச்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓரளவு பூச்சி இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதார சேத நிலைன்னு ஒன்று கணக்கெட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பூச்சிக்கும் தந்தபடி, ஒரு பயிரினுடைய வேல்யூக்கும் தந்தபடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அந்த பொருளாதார சேத நிலை வரை வரைக்கும் நம்ம பூச்சியினுடைய எண்ணிக்கை நமக்கு இருக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த லெவல் வரைக்கும் எந்த விதமான பொருளாதார இழப்பும் இருக்காது. உதாரணத்துக்கு பருத்தியில் வந்து காய்ப்புழுக்கொண்ட தாக்குதல் வந்து 10% வரைக்கும் நம்ம தாங்கிக்கலாம். ஒரு விவசாயி 10% தாண்டும் பொழுது 100 வந்து என்ன சொல்ல 10 காய் வந்து இழக்கலாம் அவர். ஆனால் 11-12 போகும்போது அவருக்கு பொருளாதார லாஸ் ஆகும். ஒருத்தருக்கு 5 காய் தான் இதாகிருக்கு அப்படிங்கும்போது அவர் மருந்தடிக்க தேவை. இயற்கை விவசாயத்தில் மருந்தடிக்க போகிறதும் இல்லை. அதில் வந்து நமக்கு வந்து அந்த பூச்சியினுடைய அளவை வந்து இந்த பொருளாதார சேத நிலைக்கு குறைவாக வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் முக்கியம். அதுக்கு வந்து இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி முறை ரொம்ப பயன்படுது. எப்பப்பெல்லாம் பூச்சி எண்ணிக்கை கூடுதோ அப்போ வந்து இந்த உயிரியல் பூச்சி நம்ம ஆய்வகத்தில் உற்பத்தி பண்ண விடும்பொழுது என்ன ஆகும், அதை சாப்பிட்டு இதாகும். பூச்சி அப்போ பூச்சியோட எண்ணிக்கை குறையும், தீமை செய்யும் பூச்சியோட எண்ணிக்கை குறையும், நன்மை செய்யும் பூச்சி ஒரு கட்டத்தில் இப்போ அதிக அளவில் இருக்கும். இப்போ அதுக்கு உணவு இல்லாத டயத்தில் என்ன செய்யும், நன்மை செய்யும் பூச்சியோட அளவும் குறைஞ்சிரும். இப்போ இந்த தீமை செய்யும் பூச்சிகளுடைய கொஞ்சம் எஞ்சி இருக்கக்கூடிய பூச்சியினுடைய அபிவிருத்தி ஜாஸ்தியாக போகும். இப்படியாக அந்த ஒரு பேலன்ஸ் வந்து இந்த இயற்கை இந்த சிஸ்டத்தில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இது கூடும்போது அது குறையும். இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, இயற்கையிலே ஒரு சமநிலை. அந்த சமநிலை வந்து அதை வந்து பூச்சி தீமை செய்யும் பூச்சியை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மற்ற மெத்தட்களோட அந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி முறை ரொம்ப பயன்படுது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இது தவிர உயிரியல் முறையில் பூச்சியை தரக்கூடிய நோய்கள்லாம் இருக்குது. இப்போ எப்படி மனிதர்களுக்கு பாக்டீரியா நோய், வைரஸ் நோய் போன்ற நோய்கள்லாம் வர மாதிரி பூச்சிகளுக்கு இருக்குது. அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய பிடி நிறைய தெரியும் விவசாயிகளுக்கு. பிடிங்கிறது பேசில்லஸ் டிரிஞ்சன்ஸ் கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ அதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம், அதுவும் வந்து கடைகள் எல்லாம் பொடி வடிவத்தில் கிடைக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த மற்ற பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதே நேரத்தில் பூச்சிகள் சாகடிக்கப்படும், அதை நம்ம பயன்படுத்தலாம். அல்லது வைரஸ் சொல்லக்கூடிய நிறைய வைரஸ்கள் இருக்குது, பூச்சிகளை தாக்கக்கூடிய வைரஸ். உதாரணத்துக்கு சொல்லணும் என்பி வைரஸ் மாங்க, என்பி வைரஸ் அதையும் வந்து நமக்கு நம்ம வாங்கி நம்ம தெளிக்கலாம். இதுவரை பூஞ்சனம் இருக்குது, வெள்ளை பூஞ்சனம்,

0: பிவேரியான்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூஞ்சணம் இருக்குது, பச்சை கலரில் இருக்கக்கூடிய பச்சை பூஞ்சணம் இருக்குது, மெட்டாரிசியம், இதுகளையும் நம்ம பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இது தவிர நூற்புழுவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, செடியில் நூற்புழு வந்து சேதத்தை ஏற்படுத்தும், அதே நேரத்தில் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய நூற்புழுவும் இருக்குது. ஸோ அந்த நூற்புழுகளை உற்பத்தி பண்ணி வயல்களை தெளித்து அல்லது மண்ணில் ட்ரென்ச் பண்ணியும் நம்ம என்ன செய்கிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரியாக நம்ம பல முறைகளை நம்ம கட்டுப்படுத்தணும். அது இதோட மிக இலேசான முறைன்னு அந்த பூச்சிகளுடைய அல்லது பூச்சி ஏற்படுத்தக்கூடிய சேதத்தை நம்ம எடுத்து அழிக்கிறது. நெல்ல வந்து அந்த நுனியை வந்து கட்டு கிள்ளி போட்டாலே அதில் நிறைய ஆயிரக்கணக்கான பூச்சிகளை கட்டுப்படும். இது மாதிரி கீழே விழுந்து இடக்கூடிய காய்களை பறிக்க அழிக்கிறது, இது மாதிரியாக நம்ம கட்டுப்படுத்தும் போது நிறையா இது ஒரு வகையானது.
1: ஓகே,
0: எங்கள் கல்லூரியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எங்களுக்கு ஒரு பயோ கண்ட்ரோல் லேப், உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு ஆய்வகம் இருக்குது. அங்கே நம்ம வந்து இது வந்து உயிரியலுங்கிறதுனால நமக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கும் பொழுது அதை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இப்போ ஒட்டுண்ணி இறைவலிங்கெல்லாம் அது வந்து உயிருள்ள பொருள் இல்லையா, அந்த மற்ற கெமிக்கல் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதனால் வந்து டிமாண்ட் இப்போ எங்களுக்கு நிறைய குருத்து பூச்சி இருக்குது நெல்ல, அல்லது வந்து இலை சுருட்டு புழு இருக்குது அப்படின்னு அட்வான்ஸை சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு வாரத்தில் உற்பத்தி பண்ணி அவங்க கையில் கொடுத்து, இப்போ நிறைய இந்த ருகோஸ் சுருள் வெள்ளைக்கு வந்து நாங்கள் நிறைய விவசாயிகளை கொடுத்துருக்கோம், அதில் இறைவிலங்கிக்கெலாம் கொடுத்து நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இண்டன் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, இந்த இடுபொருள் இதை கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா, தேவையை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம உற்பத்தி பண்ணி, இல்லாட்ட அதை உற்பத்தி பண்ணி வேஸ்ட்டாக போயிடும், வாங்க உடனே வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும், அவங்களும் உடனே பயன்படுத்தணும். அந்த மகள் நம்ம பண்ணுறோம். மற்றபடி விவசாயிகள் எங்கெல்லாம் சுற்றுப்புறத்தில் உள்ள விவசாயிகள்லாம் அடிக்கடி வராங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக பூச்சியை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அது மாதிரி முட்டை ஒட்டுண்ணி இறைவலிங்கெல்லாம் அவங்களுக்கு சில டைம் ஃப்ரீயாகவே கொடுக்கணும், இல்லை சில அதிகமான அளவில் கேட்கும்போது அதுக்கு உண்டான பில் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் இந்த கட்டணத்தில். அப்புறம் அவங்களுக்கு இது போன்ற பூச்சிக்கொல்லி அல்லாத வேறு என்னென்ன முறைகள் இருக்குங்கிற விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு. இது தவிர விவசாயிகள் நோட்டு நான் அந்த தருணத்தில் கேட்டுக்கொள்வேன் என்னென்னா, எங்கள் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் உள்ளே போனீங்கன்னா அக்ரி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அக்ரி போர்ட்டல் தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இதில் பூச்சி கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு, ஒரு பயிரை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம உர நிர்வாகம், இயற்கையில் பூச்சி நிர்வாகம்னே ஒரு காலம் போட்டு அதில் ஒவ்வொரு பயிருக்கும் இயற்கை முறையில் இப்போ நான் எல்லா பயிர்களுக்கும் நான் சொல்லி கொண்டு இங்கே இருக்க முடியாது, அவ்வளோ நேரம் பத்தாது. அதனால் விவசாயிகள் நான் கேட்டுக்கொள்வேன் என்னென்னா, அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த பயிரில் இயற்கை வேளாண்மையில் நம்ம வந்து பூச்சி கொல்லி மருந்து அடிக்காமல் வேறு என்ன மெத்தடுகளில் முறைகளில் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாங்கிற விஷயங்கள் ஒவ்வொரு பயிர்களும் கொடுக்கப்படும். இப்போ நெல்லுக்கு கரும்புக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறுபடும், சில இதில் இணக்கவரிச்சி பொறி தேவைப்படும், சில இதில் தேவைப்படாது. அது மாதிரியாக உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதே மாதிரி பொதுவாக மற்ற முறைகளும் இருக்குது, பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும் இருக்குது. அதனால் நீங்கள் அது பண்ணணும்னா, இன்னொன்று இந்த தருணத்தை நான் சொல்ல வேணும்னா, இது மாதிரியான இயற்கை வேளாண்மையில் இயற்கை விவசாயத்தில் வந்து தேனி வளர்ப்பை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒருங்கிணைக்கலாம். ஏன்னா நம்ம பூச்சி மருந்து அங்கே தெளிக்கலை, இப்போ மற்ற பொதுவான இடங்களில் பூச்சி மருந்து தெளிப்போம், அப்போ பக்கத்தில் விவசாயிகளுக்கு தேனி வளர்க்கும் சிரமம். ஏன்னா பூக்களில் அந்த பூச்சி மருந்து இருக்கும் பொழுது அதில் எடுக்கக்கூடிய மகரந்தங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த மதுரத்தில் இருக்கக்கூடிய பூச்சி மருந்துகள் வந்து இதுக்கு கண்டாமினேட் ஆகி அந்த தேனீக்கள் வந்து கூட்டில் வந்து இறந்து நிறைய அளவில் இறந்துருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பார்த்துருக்கோம். இது மாதிரி அது நிறைய தேனீக்கள் அதில் அழிஞ்சு போச்சு. அதனால் பூச்சி மருந்து பக்கத்தில் தெளிக்கும் பொழுது இது தேனி வளர்ப்பு வந்து ரொம்ப சிரமம். ஆனால் இயற்கை வேளாண்மையில் நம்ம துணிஞ்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு நல்ல நம்பிக்கையோடு நம்ம வந்து நிறைய தேனி வளர்ப்பு பண்ணலாம். தேனி வளர்ப்பு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு அது ஒரு நன்மை செய்யும் பூச்சி, அதனால் தேன் மட்டும் கிடைக்கிறதில்ல, பயிர்களில் மகசூலும் அதிகரிக்கிறது. ஸோ இப்போ இயற்கை விவசாயத்தில் ரசாயன பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்தணும்னா நமக்கு கொஞ்சம் அது அந்த மற்ற இதெல்லாம் பயன்படுத்தி கிடைக்கிற மகசூலோடு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ அதை ஈடு செய்வதற்கு இது போன்ற என்ன சொல்ல, தேனீ வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து என்ன சொன்னால், அது பூச்சி மருந்தே அடிக்கக்கூடாது, அதில் வந்து இலைகளை தான் நம்ம உணவாக்கும் அந்த பட்டுப்புழுக்கு. அப்போ வந்து அங்கே வந்து இந்த மாதிரியாக பூச்சிக்கொல்லி இல்லாத நான் சொன்ன மாற்று முறைகள் மெயினாக வந்து உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தும் பொழுது நம்ம அதிக அளவில் பயனடையக்கூடியதாக இருக்கும்.
2: இதுவரை இயற்கை வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி. அப்துல் ரசக் அவர்கள்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பயிர்கழிவு மேலாண்மை உரையினை கேட்கலாம். வழங்குபவர் தென்பத்து டி ஆறுமுகம் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிராம கழிவு, கிராம கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய பயிர் கழிவு மேலாண்மை. பண்ணைகளிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் இருக்கக்கூடிய இதை வச்சு மேக்சிமம் வந்து விவசாய பண்ணைகளில் இருக்கக்கூடிய சோளம், சோளத்தட்டை, மக்காச்சோளத்தட்டை, அந்த பருத்தியை எடுத்துகிட்டு போன அந்த வேஸ்டேஜ், இந்த மாதிரியான சோள மக்காச்சோளத்தில் உள்ள அந்த முத்துக்களை எடுத்த பண்ணால் அதில் இருக்கக்கூடிய சக்கைகள்லாம் வச்சுட்டு நம்ம அந்த பயிர் கழிவு மேலாண்மை எப்படி செய்யலாம்னா, ரெண்டு ஒன்று, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கலை செடிகளை வச்சுட்டு ஒரு ஒரு குழி தோண்டி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிம்பிளாக செய்யலாம்னா ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு 5 5 ஒரு 10 அடி நீளத்தில் சின்ன குழி மாதிரி தோண்டிக்கலாம். அந்த குழியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா வந்து அந்த சக்கைகளை திரும்ப போட்டுக்கணும். அந்த சோளத்தட்டையோட சக்கையோ திரும்ப அதை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ணையை சுற்றி இருக்கக்கூடிய கலை செடிகளை அது மேலே போட்டுக்கலாம். திரும்ப அதுக்கு மேலே சாண கரைசல், அந்த சாண கரைசலை திரும்ப தெளித்து விட்டுறணும். திரும்ப அந்த சக்கைகளை போட்டுட்டு கொஞ்சமாக யூரியா, அந்த யூரியாவையும் போட்டுக்கணும். திரும்ப இப்படி லேயர் லேயராக மாற்றி மாற்றி 4 5 6 அடுக்குக்கு மேலே வந்த உடனே மேலே வந்து மண், அதாவது நம்ம தோட்டத்து மண்ணை வச்சு ஒரு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணியெல்லாம் பட்டிருக்கும், அந்த நொதித்தல் ஏற்பட்டிருக்கும், அந்த இதுக்குள்ளார வேறு மாதிரியான வேதிவினை மாற்றம் அடைஞ்சி யூரியா சேர்த்துருக்கனாலையும் சாணி உரம் சேர்த்துருக்கிறனாலையும் அந்த சோளத்தட்டை, அடுத்த சோளத்தோட அந்த முத்து எடுத்துன சக்கை, இதெல்லாம் வந்து கிராம அருமையான கிராம கம்போஸ்ட் ஆயிரும். ஏற்கனவே அந்த களை செடிகள்லாம் போடும்போது அதிகமான வந்து வெப்பத்தை உண்டு பண்ணி அது வந்து சரி பண்ணிடும். இது ஒரு முறை. திரும்ப சோளத்தட்டைகளை மட்டும் தனித்தனியாக வெட்டி வச்சு குவியல் முறையில் வச்சுட்டு மக்கின தொழு உரத்தை நான் அது மேலே கொட்டி வச்சு தண்ணி தெளித்து தெளித்து விடணும். அதையும் ஒரு பாலித்தீன் பெரிய தார்பாலின் ஷீட்டை மூடி வச்சுட்டு ஒரு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இதுவும் அருமையான ஒரு கழிவுகளாயிரும். அதே போல் நம்ம காய்கறி செடிகள், உளுந்து செடிகள், கடலை கொடி வந்து ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க அந்த கடலை கொடியை வந்து கடலை செடிகள் சொல்லுவாங்க, அதை ஆடு மாடுக்கு தீவனமாக கொடுக்கலாம். அது ஆடு மாடு இல்லாத விவசாயிகள் என்ன செய்யலாம்னா அதே போல் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் அந்த கடலை செடிகள்லாம் போட்டுட்டு சாணி கரைசலை மேலே தெளித்து விட்டுட்டு அதை பண்ணும்போது ஒரு 1.5 மாதத்துலேயே இது அருமையான ஒரு மக்காயிரும். அதை எடுத்து அந்த கிராம கம்போஸ்ட்டு பயிர் கழிவுகளை நம்ம அந்த உரமாக்கிடலாம். இது ஒரு முறை. அதுக்கு அடுத்தபடியாக தென்னந்தோப்பு வச்சுருக்குறோம். அப்போ அதில் உள்ள மட்டைகள், அந்த நெட்டிகளெல்லாம் என்ன செய்யலான்னா சீக்கிரமாகவே மக்காது. அதில் லிக்னேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. தென்னை மட்டை அந்த இதிலலாம் வந்துட்டு மக்கிறதுக்கு நாளாகும். நாறு போல் இருக்கும், அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். சீக்கிரம் மக்க வைக்கணுன்னா வந்து அந்த ஓலைகளை சின்ன சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அடுக்கு அதே மாதிரி தான் போட்டுட்டு சாண கரைசல் தெளிச்சிட்டு மேலே அந்த தென்னை ஓலை அந்த நெட்டி இப்படி அடுக்கடுக்காக போட்டுட்டு இடையில வந்து ப்ளோரோட்டாஸ் காலான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபங்கை அதை நம்ம மேலே விதைச்சி விட்டுட்டு திரும்ப மேலே ஒரு தார்பாலின் ஷீட்டோ மேலே ஒரு உரச்சா பழைய உரச்சாக்கு இருந்தாலும் மூடிட்டு மேலே மண்ணை வச்சு மூடும்போது அந்த பயிர் கழிவுகள்லாம் வந்து மக்கி இந்த 3 மாதம் ஆகிறது கூட வரும், கொஞ்சம் 10-20 நாள் கூட வரும். அருமையான தென்னை நார் அந்த அந்த கழிவு உரம் வந்து ஆக்கி மக்கி போயிடும். இதை எடுத்து நம்ம மற்ற வயல்களுக்கும் நெல் வயல்களுக்கும் தென்னையை சுற்றி போடுறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த பண்ணை கழிவுகள். அதே போல் தேவையில்லாத பார்த்தீனியம் செடி வந்து நம்மளுக்கு வந்து அது அதிகமாக ஒரு அச்சுறுத்தலை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அது மேலே பட்டாலோ அந்த எரிச்சல் வரும், தோல் நோய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகளாக அதிகம். உண்ணி செடிகள்னு சொல்லக்கூடிய அது ஒரு விதமான கலை செடிகள், அதை மூக்குத்திப்பூன்னு சொல்லக்கூடிய

0: அந்த ஒரு விதமான கலைச்செடிகள், இந்த மாதிரியான அழிக்கவே முடியாத கலைச்செடிகளெல்லாம் எடுத்துட்டு குழி தோண்டி லேயர் லேயராக போட்டு அதே சாண கரைசல் கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு கிலோருந்து 1½ கிலோ கல் உப்பையும் தூவி தூவிட்டு மேலே வந்து இந்த கலைச்செடிகளாக பார்த்தீனியம், அந்த மூக்குத்தி பூ செடி, இந்த மாதிரியான உண்ணி செடிகள்லாம் மக்க வச்சு அருமையான கிராம கம்போஸ்ட்டாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம உருவாக்கிடலாம். ஏற்கனவே கலை செடிகளை வேறு வேறு விதமாக நம்ம கம்போஸ்டாக மாற்றுறோம். இந்த குறிப்பிட்ட அந்த மூக்குத்தி செடி, அந்த உண்ணி செடிகள் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட, அது வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு அந்த உண்ணி செடிகள்லாம் கோதுமை விதைகளோட இதை அழிக்கணும். அந்த பார்த்தீனியத்தையும் அதே மாதிரி தான், இதை உரமாக மாற்றுறதுக்கு எளிமையான ஒரு தொழில்நுட்பம் இது. இந்த மாதிரி விவசாயிகள் நீங்களும் இந்த எளிமையாக செஞ்சு இந்த கிராம கம்போஸ்ட்டை பயிர்கழிவு மேலாண்மையை பின்பற்றி தேவையில்லாத இடத்த குப்பைகளையும் அந்த கழிவுகளையும் ஆங்காங்கே போடாமல் உரமாக மாற்றி திரும்பவும் நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது இடமும் சுத்தமாகவும் நம்ம மண்ணும் வளம் பெறும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை பயிர்கழிவு மேலாண்மை உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் தென்பத்து டி. ஆறுமுகம் அவர்கள்.

0: இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தாம் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
2: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
3: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆம் ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
2: ஓ,

0: சரி குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
1: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்கள் குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க. அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
1: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது, எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
0: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி, இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
1: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேளைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
0: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது, இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத,

0: முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு. இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால் செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போது நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17க்கு கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ்கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெற தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம்

அதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்ஃபோன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென்பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000-க்கும் அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார்

பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே மூன்று அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர்காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது.

இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கைப் பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக்கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கி கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன்.

0: சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

நேரம் 8:36 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இது இளங்காற்று. வீக்லி ரவுண்டப்பில் நாம் இன்றைக்கு சில பல விஷயங்கள் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சர்வதேச மனித வள தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஹெச்ஆர் டே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் 20 அன்றைக்கி உலக அளவில் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, கலாச்சாரம் மற்றும் ஊழியர்களினுடைய நல்வாழ்விற்கு பின்னால் தூணாக செயல்படக்கூடிய அந்த மனிதவள நிபுணர்களினுடைய பங்களிப்பை பாராட்டுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதா. 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, எம்பவர் பீப்புள் டு லீட் சேஞ்ச் அப்படின்றது தான். மாற்றத்தை வழிநடத்த மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். அடுத்த தகவல் என்ன தெரியுமா, இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரள மாநில அரசு வந்து அமைச்சரவை அளவில் செயற்கை நுண்ணறிவுக்கான தனி அமைச்சகத்தை வந்து உருவாக்கி வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்களாம். 2026 பதவியேற்ற புதிய அமைச்சரவையில் மூத்த அரசியல் தலைவர் பி கே குஞ்சாலிப்பட்டி அப்படின்ற இந்த துறையின் முதல் அமைச்சராக இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. ஜாம்பவான் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு பரத்வாஜ் இசையில் ரஞ்சித் மற்றும் ஜனனி பரத்வாஜ் பாடிய பாடல்.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினுடைய முதல் பெண் காவலரான சிசிலி, அவங்களுக்கு வந்து 82 வயசாகுது. உடல்நலக்குறைவு காரணமாக மே 21 அவங்க வந்து சென்னையில் காலமாயிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியினுடைய பதவி காலத்தில் 1973 மெட்ராஸ் நகரில் மாநிலத்தினுடைய முதல் அனைத்து மகளிர் காவல் பிரிவின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காவல்துறையில் இந்த சிசிலி அவங்க வந்து சேர்ந்தாங்க. 1973 தமிழக காவல்துறையில் சேர்ந்த முதல் பெண் காவலர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் இவரே. ஜம்மு காஷ்மீரினுடைய புகழ்பெற்ற நீரூற்று பாதுகாப்பு திருவிழா, அதாவது பான்சாத் நாக் திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுது. இது பல நூற்றாண்டுகள் பழமையான உள்ளூர் மக்களினுடைய கூட்டு முயற்சியால் நடத்தப்படக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருவிழா வந்து தெற்கு காஷ்மீரினுடைய அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பான்சாத் கிராமத்தில் ஆண்டுதோறும் வந்து நடத்தப்படுகிறது. இந்த பான்சாத் அப்படின்ற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாரசீக மொழியினுடைய பாஞ்ச் ஹத் அப்படின்ற வார்த்தையிலேருந்து இது வந்து உருவானதான். இதனுடைய பொருள் 500 அப்படின்றதான். இந்த பகுதியில் சுமார் 500 சிறிய நன்னீர் நீரூற்றுகள் வந்து ஒருங்கிணைந்து பாயிறதால இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்த காலத்தினுடைய தொடக்கம், அதாவது மே மாதத்தினுடைய 3வது இல்லைன்னா 4வது வாரத்தில் நெல்

சாகுபடி தொடங்குவதற்கு முன்னாடி இந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி நன்னீர் நீரூற்றுகள் இருக்கும் இல்லையா, அதில் தேங்கி இருக்கக்கூடிய வண்டல் மண்கள், அதுக்கப்புறமா களைகள், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்கிறாங்க. நீர்நிலைகளை சுத்தம் செய்யும் அதே வேளையில் மக்கள் பாரம்பரிய முறையிலான கூடைகள், அதுக்கப்புறமா வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க. இந்த நீரூற்றுகளில் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே இவ்வாறு மீன் பிடிக்க அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கந்த ஒரு விஷயம். ஆல் ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்களுக்காக ஜே ஜே திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் அவர்களுக்கு பரத்வாஜ் இசையில் கிருஷ்ணகுமார் குன்னத் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த தகவல் என்ன தெரியுமா? சர்வதேச தேநீர் தினம். என்னடா டீக்கெல்லாம் ஒரு டே வாடா அப்படின்னா, ஆமாம் கொண்டாடுறாங்க. மே 21 எல்லா வருஷமும் வந்து கொண்டாடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இது வந்து உலக அளவில் வந்து கொண்டாடப்படுகிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக மக்களால் அதிகம் பருகப்படக்கூடிய ஒரு முக்கிய பானமாக இந்த தேநீர் வந்து விளங்குது. இது வந்து சிறிய அளவிலான தேயிலை விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதையும் சுற்றுச்சூழல் நட்பு விவசாய முறையை ஊக்குவிப்பதையும் இது வந்து நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதன் முதல்ல 2005 இந்தியா, இலங்கை, நேபாளம் போன்ற தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் December 15 இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா தேயிலை உற்பத்தியை உலக அளவில் விரிவுபடுத்தவும் விவசாயிகளினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் நம்முடைய இந்திய அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று 2019 December 21 ஐநா பொதுச்சபை வந்து இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதுக்கப்புறமா 2020 முதல் அதிகாரப்பூர்வமாக May 21 அன்று சர்வதேச தேநீர் தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் May 25 அன்னைக்கு உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் காணாமல் போவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும், மீட்கப்பட்ட குழந்தைகளை கொண்டாடவும், இன்னும் வீடு திரும்பாத குழந்தைகளை தேடக்கூடிய முயற்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த நாள் வந்து அர்ப்பணிக்கப்படுகிறது. ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெயம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அறிவுமதியின் வரிகளுக்கு RP பட்நாயக் இசையில் ஹரிணி மற்றும் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

இளம் காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக ஜூலி கணபதி திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இளையராஜா இசையில் விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டு ரசிங்க.

0: நேரம் 9:30.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz இது இலக்கிய சாரல்.
0: எல்லாமும் எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் வாய்க்க பெறுவதில்லை. சிலருக்கு சில விஷயங்கள் எடுத்த உடனேயே அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி கிடையாது. அந்த நிலையை அடைவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கணும். அந்த மாதிரியான சூழல்களில் நம்ம அறியாமல் நமக்கே ஒரு விதமான சோர்வு ஏற்படும். இப்படி ஏற்படாமல் இருப்பதற்காக நம்ம பக்கத்திலேயே நமக்கு ஒரு சிறந்த நபர், நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நாம் நம்முடைய இலக்கை அடையும் வரையிலும் அந்த ஊக்கப்படுத்துதலும் ஆற்றுதலும் நம்மை சோர்வடையாமல் இலைப்பாற்றி மேலே உயர்த்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒரு மனிதன் ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வதற்கு அவனுக்கான அறிவுரைகளாக மூதுரை கூறக்கூடிய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz.

பூமியில் நட்டு வைத்த விதை உடனேயே வளர்ந்து பலன் தருவதில்லை. அதற்கான ஏற்ற காலமும் பருவமும் வரும்போது தான் அது பலன் கொடுக்கிறது இல்லையா. அதுவரையிலும் காத்திருத்தல் அப்படின்றது மிகவும் அவசியம் வாழ்க்கையில். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படின்னு சொல்லுது மூதுரை. பூமியையும் வானத்தையும் இணைப்பது போன்ற தோற்றத்தை கொண்டு நீண்டு வளர்ந்து நிற்கக்கூடிய உயர்ந்த மரங்கள் எல்லாம் அந்த பருவ காலத்தில் இல்லாமல் மற்ற காலங்களில் நமக்கு பழங்களை கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் அடுத்தடுத்து நாம் முயற்சி செய்தாலும் கூட நமக்கு அது கைகூடக்கூடிய நாள்

கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படின்னு சொல்லுது மூதுரை. பூமியையும் வானத்தையும் இணைப்பது போன்ற தோற்றத்தை கொண்டு நீண்டு வளர்ந்து நிற்கக்கூடிய உயர்ந்த மரங்கள் எல்லாம் அந்த பருவ காலத்தில் இல்லாமல் மற்ற காலங்களில் நமக்கு பழங்களை கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் அடுத்தடுத்து நாம் முயற்சி செய்தாலும் கூட நமக்கு அது கைகூடக்கூடிய நாள் அப்படின்னு விதிக்கப்பட்ட காலத்தில் இல்லாமல் என்னதான் நம்ம முயற்சி பண்ணினாலும் நமக்கான காரியங்கள் வந்து கைகூடாது. அதனால எந்த வேலையை செய்தாலும் உடனே அது கைகூட வேண்டும் அப்படின்னு அவசரப்படாம அதற்குரிய காலம் வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாம நமக்கு இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு உடனே முயற்சியை கைவிட்டு விடுவது கூடாது அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்றது தீய விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும். ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் அப்படித்தான். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, நின்று தளரா வளர்ந்துங்கு நாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு. ஓங்கி வளர்ந்து நிலை பெற்று நின்று தளர்ச்சி இல்லாமல் வளர்கின்ற தென்னை மரமானது தன்னுடைய அடியிலே உறிஞ்சிய நீரை உச்சியில் இளநீராக கொடுக்கிறது. அதுபோல ஒருவனுக்கு ஒரு உதவி செய்கின்ற போது அந்த உதவியினுடைய பயனை என்றைக்கு அவர் திருப்பி தருவாரோ அப்படின்னு நாம எண்ணக்கூடாது. அப்படி எண்ணாம உதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு நாம உதவி செய்யணும். அப்படி நாம செய்யும் போது அந்த உதவியானது எந்த காலத்திலாவது எந்த விதத்திலாவது அதனுடைய பயனை நமக்கு கொடுக்கும். அந்த உதவி வேறு ஒருவரின் மூலமாக கூட நமக்கு கிடைத்தே தீரும். அதனால தேவையில இருப்பவர்களுக்கு கட்டாயமா நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனேயே வெளிப்புற தோற்றத்தை கொண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவதோ இல்லைன்னா அதை ஏளனமாக பார்க்கவோ கூடாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாகாது. ஏன் அப்படின்னா, மடல் பெரிது தாளை மகிழினிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் அப்படின்னு. தென்னை மரத்தினுடைய ஓலை மிக பெரியது தான், ஆனால் அந்த தென்னை மரத்தில் வாசம் கமழ்வதில்லை. மகிழ மரமோ தென்னை மரத்தை போல பெரிதானதல்ல, ஆனால் அந்த மகிழ மரத்திலிருந்து இனிய வாசம் வரும். கடலானது மிக பெரியது தான், ஆனால் அதில் உள்ள நீரோ கழுவுவதற்கு பயன்படும் நீராக கூட உதவாது. அந்த கடலின் அருகே தோண்டப்பட்ட சிறிய ஊற்றில் ஊறுகின்ற நீரோ பருகுவதற்கு தகுந்த நீராக பயன்படும். அது மாதிரியே மனிதர்களில் உருவத்தால் பெரியவர்கள் சிறப்புத்தன்மை இல்லாதவர்களும் இருக்கலாம், உருவத்தில் சிறியவர்கள் சிறப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கலாம். அதனால் உடல் அளவில் சிறிய தோற்றம் கொண்டவர்களை கண்டு இகழ்ச்சியுடன் இருத்தல் கூடாது அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: ராஜ்ய ராஜ்ய மகா

0: சபையோர்களே, பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து உலகத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
1: அரசன் அரசன்

தகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமிதகதிமி

என்று இந்த உண்மையும் வர்ணித்தாலும் இவன் அங்கத்தில் ஒரு பாகத்தை கூட வர்ணிக்க முடியாத போல் இருக்கிறது. நல்லது,

நினைவா? எனது கண்ணதிலே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வ

நாளை படைத்த அந்த ஆதிசேஷனாலும் அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவை படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யார் என்று விசாரிப்போம்.

அதாகப்பட்டது. அத்தம் மடம் நாணம் பயப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ ஏன்

0: இந்த என்னவோ?
1: அதை நான் சொல்ல தெரிய வேண்டுமா சுவாமி?
2: ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திடனா?

பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம யார் கூட சேர்கின்றோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யார் கூட சேர்கிறோம் அப்படின்றத பொறுத்து அவர்களினுடைய இயல்பும் செயல்பாடுகளும் நம்மை அறியாமலே நமக்குள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் அப்படின்னு. அழகிய தாமரை குளத்தில் நல்ல அன்னப்பறவைகள் போய் சேர்வதை போல கற்றவர்களை கற்றவர்களே விரும்பி சேர்வர். அதே போல தீயவர்கள் தீயவர்களை சேர்வர், இல்லைன்னா அவங்கள விரும்புவாங்க. இது எதை போன்றது அப்படின்னா, இடுகாட்டில் கிடக்கின்ற பிணத்தை காக்கை விரும்புவது போல அப்படின்னு மூதுரை சொல்லுது. அதனால் நம்ம யார்கிட்ட சேர்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நண்பர்களை தேர்வு செய்து கொள்ளும்போது நல்லவர்களை நாம் தேர்வு செய்து கொண்டால் வாழ்க்கை இனிக்கும், அதோட வாழ்க்கை உயர்வு நிலையையும் அடையும். அதனால் தீயவர்களை நம்ம கைகொள்ளும்போது வாழ்க்கை நிச்சயமாக தாழ்வு நிலையையே அடையும் அப்படின்னு மூதுரை சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் ஒரு எண் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யாருங்கிறது அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம்
2: அன்பு தோழர் அவர்களுக்கு, இனிய இரவு வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியாதன்.
1: செம்மையா இருக்கேன் சார், நீ எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் செம்மையா இருக்கேன்.
1: சூப்பர். அப்படியே என்ன பாடல் கேட்கலாம் நம்ம
2: இன்னைக்கு? அதாவது படம் பேர் வந்து மண்ணுக்குள் வயல், பாடல் வந்து பொங்கியதே காதல் வெள்ளம் என்ற ஒரு இனிய பாடல்.
1: காதல் வெள்ளத்தில் நனைய தயாரா இருக்கீங்களா?
2: குளிக்கவே தயாரா இருக்கு.
1: வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:07 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருங்க இருந்து அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? பார்க் நேர்ல இருந்து
1: இயேசுபாலன்
0: சார். எப்படி இருக்கிறீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: அடிவான்மதி.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேட்டுடலாமா?
1: கேட்டுறேன் சார்.
0: ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருப்பாரு போல இருக்கு. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. அடிவான்

0: பாரு பாரு எனும் பாடல் கேட்டேனே அப்படின்னு உங்கள் பாட்டையும் நீங்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள். 256-1132 மற்றும் 256-1133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள். கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: மே 31 இந்நாள் எனக்கு நன்னாளாக அமைந்தது போல பிறக்கவிருக்கின்ற ஜூன் மாதம் 1 அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான பொழுதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நற்பொழுதாகவும் மங்களகரமான பொழுதாகவும் வேண்டும் அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் சார்.
0: வாழ்த்து பேசுவது யார் எங்கிருந்து?
1: முக்கா 3 நேயராக வந்திருப்பது சிந்து பூந்துரை முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு சார்.
0: வெக்கத்த மாதிரியா? சொல்லுங்க என்ன படம்
1: அதுல? அந்த போறோம் என்ற பாடல் சார். தரீங்களா?
0: தந்துடலாம் உங்களுக்காக. கேட்டலாமா?
1: கேட்கலாம் அனைவரும்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: அகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது கேட்டலாமா? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம். யாரிங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு இது மனிதன் படத்துல இருந்து முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் சன்னே அன்னை சொல்லும் பாட்டில் முத்தம் உண்டு பொன்னே அந்த பாட்டு
0: கொடுத்து. ஒரு இரவு நேரத்துல ஒரு தாலாட்டு பாடலா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:23 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, பெயர் சொல்லியிருக்கேன் நேர்களுக்காக.
1: சார், அன்புநகர்லேருந்து நாராயணன் பேசுகிறேன் சார்.
0: நாராயணன் சார், சொல்லுங்க, என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு காதல் ஓவியம் படத்தில் வந்து எஸ் ஜானகி அம்மா பாடின நாதம் என் ஜீவனை
0: பார்க்கிறேன். நாதம் உங்கள் கீதத்தை கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஒரு நிமிஷம் அப்படியே இதயமே கரைஞ்சிரு போல இருந்த இல்லையா அந்த பாடு? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பாத்துடலாமா? வணக்கம்.
1: அன்பான கபில் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:35 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாமா? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? அனுராதா மேடம், எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய ராகம் பாடுமோ?
0: அதாவது நம்ம பேசுறது நாமளே ரேடியோல கொட்டல் நல்லா தான் இருக்கும், ஆனா எக்கோ அடிக்கும்ல, தள்ளிட்டு இருந்து பேசணும். ஓகேங்களா? நன்றி. உங்களுக்கான பாடல் வருது கேட்கலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வருது கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:41 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நலமா இருக்கிறா. புதுக்கோட்டை இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன்.
0: மோகன் சரஸ்வதி மேடம், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: சாப்பிட்டீங்களா சார்?
0: மேம் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டாச்சா? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு முதல் மரியாதை படத்துல இருந்து அந்த நிலாவை தான் கையில குடிச்ச இந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வருமா உங்களுக்கு? சரி, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: கண்ணை முட்டினா யாரு, கனவுல நீதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த பாடல். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பாத்துரலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் வந்து திருநெல்வேலி டவுன்ல இருந்து இமானுவேல் பேசுறேன்.
0: இமானுவேல் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க இமானுவேல், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: மிஸ்டர் பாரத் படத்துல இருந்து
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
2: யாரது?
3: நான்
2: தான்.
3: நான் தான்.
2: எங்க இருக்கீங்க?
3: எங்க
2: எங்க

0: நேரம் 10:53 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்துடலாம். நிறைவான நேரம் கூட. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நானே கேணி இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமையா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: எனக்கு விருப்பாட்டுக்காரன் படத்துல இருந்து தந்தேன் தந்தேன் இசை தந்தேன்
0: தந்தேன். உங்களுக்காக நாங்களும் பாடல் தந்தேன் தந்தேனே சொல்லிடலாம். ஓகேவா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
2: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டுது அந்த தேரடியில். இது பரவாயில்ல. சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ண ஒட்டுது சரியில்லையே. தள்ளி நில்லு. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி தந்தேன் தந்தேன் இசை

நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றும் கலந்து கொள்ள முயற்சி செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேர்களை, இனி நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்க

பொதுமக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். 7 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வானொலி 90 சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் மனோகரன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 7:50 இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து வணக்கம் பரணி. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை 8:30 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையருவி. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணையதளம் அறிவின் சுரங்கமா நேரத்தின் விரயமா. 10:02 மனம் விரும்புதே. 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களிடம் குழந்தைகள் சொன்ன சின்ன சின்ன சுவாரஸ்யமான பொய்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளம் பாரத் விஸ்டார் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 1:10 நலம் தானாவில் வசம்பின் பயன்கள். 1:55 வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குஜராத்தின் அனந்த். 3:02 குக்கு. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7 திரையிசை. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் PC மூர்த்தி. இரவு 7:25 நம்மை சுற்றி. 7:30 அறிவியல் நேரம். 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆப்ரஹாம் பண்டிதரின் ஆதி தமிழிசை ஆய்வு மீட்டெடுப்புகள். 10 சுகமான ராகங்கள். நாளைக்கு சுகமான ராகங்கள் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களது வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

திரைகாலம் நிகழ்ச்சிகள் ஒழித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள். அவளுக்கென்று ஒரு மனம், தாய்க்கு ஒரு பிள்ளை, சந்திப்பு, ராமன் தேடிய சீதை, உலகம் சுற்றும் வாலிபன், பாபு, சங்கிய முழங்கு, வெள்ளி விழா, பட்டிக்காடா பட்டணமா, குமரிக்கோட்டம், திக்கு தெரியாத காட்டில், காசேதான் கடவுளடா, பிள்ளையோ பிள்ளை.

சீமாட்டி, சங்கடி சொல்லடி சீமாட்டி. இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி. தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்லடி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சுந்தரராஜன் பி சுலா குரல்கள் ஒலிக்கும் பாடல்.

போகும்.

viernes.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணி ஜெயராம் குழுவினருடன் பாடியுள்ள முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து இளமை கோலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் குரலில்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டு

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியில் பேகும் அக்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் மனசா மனசாமர்த்திய மேமி வர்தினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ரூபகத்தாளம்

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கரகர பிரியாராகத்தில் அமைந்த செந்தில் ஆண்டவன் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை. ரூபகத்தாளம்

நிறைவாக இன்னுதய பாரதே, புரந்தரதாசர் தேவர் நாமா, ராகம் கல்யாண வசந்தம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

புலரும்புது நிகழ்ச்சியில் அடுத்து வடைமாலை திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜய ரமணி குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீவள்ளி திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் குரலில் ஒலிக்கும் பாடல்.